எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாற்றுக்கு முந்தின காலத்துல தமிழரின் புலமையும் வீரமும் ஒருங்கு சேர ஒரு மாபெரும் நிலப்பரப்பு இருந்தா சொல்லப்படுது. அதுக்கு பேர் தான் குமரிக்கண்டம். எதிர்பாராத ஒரு பேரழிவால கடல் நிலத்தை அபகரிச்சு கொண்டது.

விவசாயத்தின் எழுச்சி வேட்டை தொழில் செய்து வந்தவர்களை பயம் கொள்ள வைக்கிறது. குமரனையும் குமரி மக்களையும் அவர்கள் அடக்க நினைத்தனர்.

யவிர பிசையவிர படைபலவும் சுற்றும் அடை இளமும் பற்றும் வாழுரசு மொழி தனிலே வான் செவியும் கூசும் வாழுரசு மொழி தனிலே வான்மொழி மத்தகங்கள் ஒரு பால் நித்தம்புல ரத்தமுடன் யுத்தர்களும் ஒரு பால் வானம் கடல் பூமி அவை மூன்றிலுமே யுத்தம் பாடும் வகை பூண்டொழிதை சூரர் மனசித்தம்.

மரணித்த குமரனின் படையினர் தெய்வமாக்கப்பட்டனர். வரலாறே சூனியமாகின்றது. துரோகம் குமரனையும் காவு வாங்கியிருக்கிறது. அந்த மாவீரனின் வரலாறு மறைக்கப்பட்டது. இதற்கு பின் நமக்கு புகட்டப்பட்டதெல்லாம் எம் தலைவன் உலகம் முழுவதும் அலைந்ததும் ஆண்டியாக்கப்பட்டதும் தான்.

0: அங்க மணக்க ஏ இங்க மணக்க ஏ அங்க மணக்க ஏ இங்க மணக்க ஏ அங்க மணக்க இங்க மணக்க அங்க மணக்க இங்க மணக்க அங்க மணக்க இங்க மணக்க அங்க மணக்க இங்க மணக்க
1: இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் காம்ஸ்டா
2: மனுஷத்தா மனுஷன்

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: சரசு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கு 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
3: என்னது,
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. Some condition apply.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
1: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
0: FM 102.7 East FM.

0: என் நண்பனோட காதலை பிரிச்சு அவன் இப்படி சோகமா உட்கார வச்சுட்டாங்களே.
1: டேய் சும்மாறா, அப்பா காதல விழுந்துற போது
0: வாழ்க்கையே இப்படி பள்ளத்துல விழுந்துருச்சு. இனிமே அந்த காதல விழுந்தா என்ன, விளையாட்டு என்ன, சொட்ட தலை.
2: நம்ம வீட்டுல ஒரு சின்ன வேலை போயிட்டு இருக்கு, அதான் பொண்ணு பார்க்க அண்ணன் வீட்டுல ஏற்பாடு பண்ணிட்டேன். பையனோட போட்டோவை பார்த்தோடனே பொண்ணுக்கு பிடிச்சிச்சு, பையனுக்கும் அப்படித்தான் நினைக்கிறேன்.
0: நீ ஆள் போட்டோவை தவிர வேற எந்த பொண்ணு போட்டோவை பார்க்க மாட்டேன்றது நான் உங்களுக்கு எப்படிடா புரிய வைப்பேன், புரிய வைப்பேன்.
3: அதை பத்திலாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் என்ன சொன்னாலும் என் பையன் கேட்பான், அவனுக்கு அவ்வளோ மரியாதை என் மேலே. நீங்கள் பொண்ணை கூப்பிடுங்க.

0: எங்க எங்க
1: என்ன?
0: எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, உங்களை மொதல் பார்த்தபோதே இங்க ஏதோ பண்ணிச்சிங்க. அப்பயே சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா அப்ப சொல்லியிருந்தா தப்பா இருக்கும். இப்ப சொல்லனா தப்பாயிரும் தோணுதுங்க. ஐ லவ் யூங்க.
1: இது சொல்ல ஆறு மாசாச்சா
0: புரியல?

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் வாழ்க்கை செலவு உயர்வினை சமாளிக்க உதவும் வகையில் மத்திய அரசினால் வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்களுக்கான அனுகூலத் தொகை வரும் திங்கட்கிழமை வைப்பிடப்படுகின்றது. குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட மில்லியன் கணக்கான மக்கள் இதனால் பயன்பெறவுள்ளார்கள். தமிழ்நாட்டில் தாராபுரம் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் தவக பெண் வேட்பாளரை உருவக்கேலி செய்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சையாகியுள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் ஆபாச பேச்சுக்கள் அடுத்தடுத்து சர்ச்சையாகியிருந்தன. இந்நிலையில் திமுகவில் வளர்க்கப்படும் ஆபாச நதியையும் பன்ம நதியையும் உருவாக்குவதே ஸ்டாலின் தான் என்பதற்கு உருவக்கேலி பேச்சின் மூலம் அவர் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் இனவாதத்தை தூண்டி அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிகள் இடம்பெறுவதாக அம்பாறை நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இனவாத மோதல்களை ஏற்படுத்தும் சதித்திட்டங்கள் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: Weekend East FM 102.7 It's cool.
3: Welcome to Kamakur Palayam. இனி நம்ம ரெண்டு குரூப் பத்தி பார்க்க போறோம். இது நம்ம ப்ரொடியூசர் இனி நைட் ஃபங்க்ஷன் ஒண்ணு செய்யறாரு. எல்லாரும் வந்திருக்க. இதுதான் அந்த மொதல் குரூப். இந்த குரூப்போட தலைவன் சரவெடி சாய். ரெண்டாவது குரூப். இந்த குரூப்போட தலைவன் ராக்கி ரஞ்சி. இந்த ரெண்டு குரூப்பும் பஸ் ஸ்டாப்ல பஸ் விட்டாம நிக்கிறது ஊர் தலைவரோட லிட்டில் இன்ஃப்ளூயன்சர் பார்வதிக்காக. எப்பயும் போல திருவிழாக்கு லேட்டா வர பார்வதி இன்னைக்கு ஸ்லோ மோஷன்ல என்ட்ரி கொடுத்து யாருக்கு ஓகே சொல்லுவானே, இந்த ரெண்டு குரூப்புள்ள ஒரு பயங்கரமான வார் போய் நிறுது. ஆஸ் பர் தமிழ் சினிமாலா இவன் தான் ஹீரோ, இவனுதான் ஓகே சொல்லுவா. இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கதானே போறீங்க, பாருங்க.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742 6478910742.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். நீண்ட நேரம் நிற்பதால் ஏற்படும் கால்வலி, ஆத்லெட்டிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு சோல் சொல்யூஷன்ஸ் ஃபுட் கிளினிக். பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், Unit 72, மார்க்கம், 905-471-4000.
7: Easy to tune, East FM 102.7.

8:43 இஸ்டம் காற்றலைகளில் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம அவருடைய பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்து தீபன் காளினுடைய படைப்பில் வருகிறது ரசிகன் பாடல்.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: லைக் ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1ஆம் தேதி வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
2: Sigma's an action adventure film.
3: அப்பா பயமர்பா சொல்லிடுபா.
2: Filled with lot of new fresh elements.
4: இந்த சூதும் போதியும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி.
2: Like heist, treasure hunt.
5: இன்னொரு கோடி.
6: What a wow. இந்த ரேடியோல மார்னிங் டைம்ல எல்லாம் பேசுவாங்களே. ஆர்ஜி சாம் தானே நீங்க?
1: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு.
1: சிக்மா
8: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே.
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
8: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
11: கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
12: நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP-க்கு விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. வார்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கும். வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
13: என்ன யோசினை?
14: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
13: அம்மா பவுன் ப்ரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
15: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
16: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது
1: 416-994-3861.
17: நேரம் 8:54, மிஸ்டர் எஃப்எம் காற்றலைகளில் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சி நிறைவடையும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். வெளியில் வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. 10 டிகிரி செல்சியஸாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலையில் பொழுதுகளில் 11 டிகிரி செல்சியஸாக உணர்நிலை, 9 டிகிரி செல்சியஸாகவும் பகுதியான ஒரு மேகமூட்டத்துடன் கூடிய ஒரு குளிரான நள்ளிரவாக இன்றைய நள்ளிரவு பொழுது காணப்படும். நாளை காலை ஒரு சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு நாளாகவும், மேகமூட்டம் நிறைந்த ஒரு நாளாகவும், ஒரு மிக்ஸான ஒரு காலநிலையுடன் நாளை 11 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 10 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும். பிற்பகல் பொழுதுகளில் 14 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 16ஆகவும் காணப்பட போகின்றது. நள்ளிரவு பொழுதுகளை பொறுத்தவரையில் 10 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 7 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும். எரிபொருள் விலையானது டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகங்களில் 3% குறைவடையும் என்று சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு வேண்டும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சுகன்யா அகில. நன்றி நேர்களே, வணக்கம்.
18: Thank you.

بندم با یه طرح کهنه از دل خوشیم، باورم نمیشه باید برم و

به تو فکر کردم، خود آسمونه، خود آسم.

0: is East FM. 102.7.
1: دستمو بالا گرفتم تو زیافت اسیری تا تو تا آخ

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com.
2: Ajax Mitsubishi-யில் இப்போது the sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சேன். 437-860-7002.
3: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881. 416-754-8881.
0: எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
0: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கானிக் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
3: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions. Skiruba Tanabala Sinkam, 416-298-2777, mortgagesolutions.ca.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
8: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: Weekend Vibration. East FM 102.7. கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
1: 416-461-6401.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures, 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
10: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது இஸ்டஃபம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 தேதி செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராஜஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. நவம்பர் 5 தேதி முதல் 7 நாட்கள் கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம். 416-455-3514.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள். ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 Cash Point.
6: Weekend, weekend East FM 102.7.

0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க் .ca.
2: குளிர்காலம் நெருங்குகிறது. மார்க்மன் மெக்னிக்கல் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேரில் உங்கள் வாகனங்களை முன்கூட்டியே தயார்படுத்துங்கள். அனைத்து மேக்ஸ் அண்ட் பிராண்ட் டயர்களையும் ஹோல்சேல் விலையில் வழங்குகிறார்கள். ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் மற்றும் ஃப்ரீ அலைன்மெண்ட். வாகனங்களை சர்வீஸ் செய்யும் போது குவாலிஃபையிங் வாகனங்களுக்கு இலவச வைப்பர் பிளேட் பொருத்தப்படும். டொயோடா, Honda, Acura, Porsche, Lexus, Certified Pro and Hybrid Technician on site. Valvoline Express Care, Scarborough, Markham and Macnicol, Pioneer Gas Station, Arhil.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
4: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
0: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி, பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
5: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
6: East FM 102.7 கேட்டாலே summer, summer, summer. East FM 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் ரஞ்சித் ஆலப் ராஜு ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
3: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல, ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-29 89. Some conditions may apply.
5: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7. சரோசு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Singh. 416-788-2426.
2: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங். 647-891-0742.
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் சந்திப்பு தமிழில் உரையாட 416-704-8074.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
3: என்னது,
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் புரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் mortgages, refinance, renewal, equity line of credit நை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
6: Like a production, Subhashkaran, Pirimiyodu Vazhangum, Sigma Thirippadam. October 2-ஆம் திகதி முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரோண்டோவில் யோக் சினிமாவில் October 1-ஆம் திகதி வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து, இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
7: Sigma's an action adventure film.
8: Appa, bayamar ba, solid ba.
7: Filled with a lot of new fresh elements.
9: Indha soodum bodhiyum or coin oda rendu pakkam varum.
7: Like heist, treasure hunt.
10: I know a kodi.
11: What a wow. Indha radio la morning time la pesuvaangale. RJ san thana neenga.
6: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
12: Audience ku enna theviyo adu pannu.
6: Sigma.
1: வானலையில் தமிழ் வாசம்,
6: தமிழ் வாசம்,
1: ஈஸ்ட் FM 102.7.

0: எழுகிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரியிற ஒரு பித்த

நேரம் காலை 9:03, டொரண்டோ 9°C, 7°C ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றிலூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. இப்பொழுதிலிருந்து 9:00 ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேரலை நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கலாம். 24 மணித்தியாலமும் இணைந்திருக்க istfm.ca, Facebook, Instagram, TikTokல் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் காணொலிகளாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, தொடர்புகளுக்கு 416-824-1212, மின்னஞ்சல் istfm102.7@gmail.com. இன்று காலை சூரிய உதயம் 7:18 இடம்பெற்றிருக்கின்றது. சூரியஸ்தமனம் 6:54 இடம்பெற காத்திருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு நாள். ஞாயிற்றுக்கிழமை 20°C இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை. அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி இந்த புதிய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்கின்ற அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும்.

0: 9 மணி 10 நிமிடம் டா வந்து முடியுதுல, அதால நாங்களே குறுக்க வந்த கௌசிக் மாதிரி டைம் சொல்லிடுவோம். என்ன சஞ்சீவ்,
1: ஹரிஹரன் அடையில குழப்பினதுக்காக உங்களை காலையில
0: ஹரிஹரன் அண்டே நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சோடு இணைந்திருக்கின்றீர்கள். 9 மணி 10 நிமிடம் இந்த மனித நேரத்தில் 9 டிகிரி செல்சியஸ் அகலாக நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். குழு குழுன்ற ஒரு காலநிலை இந்த காலநிலை. குழு குழு குழு குழு காலநிலை தான் இந்த காலநிலை. அந்த காலநிலையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் எல்லாம் பார்த்தாச்சு. அதால நாங்கள் அடுத்ததா இந்த நாளினுடைய சிறப்பம்சங்களை பார்க்க போகின்றோம். அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரலாற்றை திருப்பி பார்த்தால் எங்களை சொந்தக்காரங்கள்ட்ட தினம் இன்றைக்கு சஞ்சீவன் உலக விலங்குகள் தினமா,
1: அஞ்சல் தினமும் இன்றைய நாள் தான்.
0: என்ன தினம்?
1: அஞ்சல் தினம்.
0: அஞ்சல் தினம், அதுக்கு நமக்கு ஒரு சம்மதம் இல்ல. விலங்குகள் தினத்துக்கு சம்மதம் இருக்கு. வேர்ல்டு அனிமல் டே ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் அனுசரிக்கப்படுகின்றது. விலங்குகளின் நலன் பாதுகாப்பு மற்றும் அவற்றை மனிதாபிமானத்தோடு நடத்துவதன் அவசியத்தை வலியுறுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது. அதே போல் உலக விண்வெளி வாரம் அது கூட இன்று ஆரம்பிக்கின்றது. ஐக்கிய நாடுகளினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த வாரம் 10ஆம் தேதி வரையில் இடம்பெற இருக்கின்றது. விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பயன்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது.
1: அனைத்துலக அஞ்சல் ஒன்றியம் அமைக்கப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த அனைத்துலக அஞ்சல் நாள் அப்படி என்று சொல்லி கடைபிடிக்கப்படுகின்றது. ஒரு பன்னாட்டு அமைப்பாக இது உருவாகி இருந்தது. உறுப்பு நாடுகளிடையே அஞ்சல் கொள்கைகளையும் உலகளாவிய அஞ்சல் முறைமைகளையும் ஒருங்கிணைப்பதில் இந்த அமைப்பு ஈடுபடுகிறது. 1874 இந்த நாள் உருவாக்கம் பெற்றிருக்கின்றது.
0: 9 டிகிரி செல்சியஸ் அகலாக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதிகூடிய வெப்பநிலையாக 20 டிகிரி செல்சியஸ் சூரிய வெளிச்சத்தோடு கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. இந்த பேட்டர்ன் வந்து கண்டினியூ பண்ண போது சஞ்சீவன், காலம வின்டர், மத்தியான சமர், பின்னேரம் ஃபால் அப்படின்னு சொல்லி ஒரே நாள்ல 4 சீசன் அனுபவிக்கணுமா?
1: இதை நாங்க சொல்ல மாதிரி இருக்குது.
0: அது ஒரு நாள் நான் சொல்லுவேன், இது முடிகிற வரைக்கும் நான் சொல்லுவேன். நாங்க இப்ப அடுத்த வருஷம் கூட சொல்லுவோம். ஏன்னா கிணத்துல இனி எவ்வளவு அள்ளினாலும் சேருதான் வருது. என்ன பண்றது,
1: காலநிலையில கடுப்பா இல்ல காலையில கடுப்பாடு தெரியல.
0: காலநிலையே அப்படித்தான் இருக்கு சஞ்சீவ். இது கடுப்பு, இது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ஒரே நாள்ல 4 சீசன் வந்து அந்த ஒரு பாட்டு 12B வர வருமே, அதெல்லாம் நீங்க கஷ்டப்படாம உங்களுக்கு ஃப்ரீயாவே கனடால கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது.
1: வாகன எரிபொருளை பொறுத்தவரையில் இன்றைய மாற்றம் ஏற்படாது. இன்றைய நள்ளிரவை பொறுத்தவரையில் அதே நேரம் இப்போது லிட்டர் ஒன்றுக்கான விலை குறைந்த விலையாக 167.9% நீங்கள் இலக்கம் 19.77 கெனடி ரோட்டில் அமைந்திருக்கின்றனர். பெட்ரோ கனடாவில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வாகன போக்குவரத்தினை பொறுத்தவரையில் தாமதமற்ற பயணங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மார்க்கத்திற்கும் அதேநேரம் மெக்கவுனுக்கும் இடைப்பட்ட நெல்சனுக்கும் மார்க்கத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் தாமதங்கள் ஈஸ்ட் பவுண்டில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
0: இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நாட்டுக்கொரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7
1: அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
4: லைக்க ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 வியாழக்கிழமை 20 முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
5: சிக்மாஸ் அன் ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபிலிம்.
6: அப்பா பயமா இருப்பா சொல்லிடுப்பா.
5: ஃபில்ட் வித் லாட் ஆஃப் நியூ ஃப்ரெஷ் எலிமெண்ட்ஸ்.
7: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி.
5: லைக் ஹைஸ்ட், ட்ரெஷர் ஹண்ட்.
8: இன்னொரு கோடி.
9: வாட் எ வாவ். இந்த ரேடியோல மார்னிங் டைம்ல எல்லாம் பேசுவாங்களே, ஆர்ஜி சாம் தானே நீங்க?
4: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு.
4: சிக்மா
11: Ajax Mitsubishi இப்போது the sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybridகளுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சேன் 4378607002.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
12: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
13: அது சரி.
12: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
13: என்னது
12: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
14: Weekend East FM Tamil 102.7.

0: அந்த பாட்டு நீங்க போட்டிருக்கீங்க, அவங்களோட பாட்டு போட்டிருக்கீங்க. இப்ப அண்ணி மாரட்ட ரசிகர் எல்லாரும் கொதிக்க போறாங்க.
1: இந்த கருத்துக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லையா?
0: எனக்கு தான் இல்ல, அதனால நாங்க சொல்றோம் இல்லையா. 9:28 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது. இப்ப நாங்க சிட்டி ஆஃப் டொரண்டோ பல விடயங்களை ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள், அதனை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். சிட்டி ஆஃப் டொரண்டோவை பொறுத்தவரையில் நிகழ்வுகளுக்கு இப்போவும் பஞ்சம் இல்லை, எக்கச்சக்கமான நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அதே போல் வீடமைப்பு திட்டம் டொரண்டோவை பொறுத்தவரையில கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. வீடுகள் கட்டுவதை வேகப்படுத்த புதிய முன் அங்கீகரிக்கப்பட்ட மல்டிப்ளெக்ஸ் வடிவமைப்புகளை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கின்றது டொரண்டோ நகரம். சில நாட்களுக்கு முன்னர், 2 நாட்களுக்கு முன்னர் தான் அறிமுகப்படுத்தி இருந்தது. இதன் மூலம் சிறிய பல குடும்ப வீடுகளுக்கான பில்டிங் பெர்மிட் செயல்முறையை எளிதாக்கி வீடுகள் விரைவாக உருவாக உதவுவதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த வீடுகள் பிரச்சனை வந்து இன்னும் தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம், டொரண்டோ நகரம் வந்து கனேடிய அரசு மற்றும் யூனிவர்சிட்டி ஹெல்த் நெட்வொர்க் இணைந்து சுமார் 200 சப்போர்ட்டிவ் ஹவுசிங் யூனிட்ஸ் உருவாக்கும் திட்டத்தை கூட அறிவித்திருக்கின்றார்கள். வீடு இல்லாதவர்கள் மற்றும் உடல்நலம் ஆதரவு தேவைப்படுபவர்களுக்கு வீடும் மருத்துவ மற்றும் சமூக ஆதரவும் ஒருங்கிணைந்து வழங்கப்பட இருக்கின்றது. இதுவும் ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுகின்றது.
1: என்னாலும் நேற்றைய நாள் சொல்லியிருந்தோம், சில முக்கியமான நிகழ்வுகள் சிட்டி ஆஃப் டொரண்டோவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் இன்று ஞாயிற்றுக்கிழமை, நேற்றைய நாளில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை பிக்கல் ஃபெஸ்டிவல் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே போன்று இன்றைய நாளில் லெஜண்ட்ஸ் ஆஃப் ஹாரர் நிகழ்வு இடம்பெறுகின்றது, ஃபோல் ஹோம் ஷோ இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த வார இறுதி நாளுக்கான மிக முக்கியமான நிகழ்வுகள் ஒன்றாக கிட்டத்தட்ட 225 ஹோம் அண்ட் லைஃப் ஸ்டைல் வெண்டர்ஸ் வந்து உங்களுடைய வீடுகள் எப்படி நீங்கள் டெக்கப் பண்ணலாம், அது நேரம் புதிய அப்ளைன்ஸாக இருக்கலாம், புதிய விடயங்களாக இருக்கலாம், வீடுகள் தொடர்பான விடயங்களை தெரிந்து கொள்வதற்கான நிகழ்வாக எனக்கியார் சென்டரில் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றமை. இன்று மாலை 6 மணி வரையிலும் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது.
0: அக்டோபர் 1 முதல் வேட்பாளர்கள் தேர்தல் விளம்பர பலகைகளை வைக்கலாம் என நகர் அறிவித்திருந்தது. 9:30
1: 13 செல்சியஸ் ஆகி இருக்கின்றது. இன்றைய நாளும் உங்களுக்காக ஒரு முக்கியமான விடயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய நாளில் நாங்கள் பேசியிருந்த ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை, அன்சர்டினிட்டியை பற்றி பேசியிருந்தோம். இன்று அந்த அன்சர்டினிட்டியுடைய இன்னொரு உருவம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏற்றுக்கொள்வதிலும் ஒரு இன்பம் இருக்கின்றது அப்படியே வாங்கி
0: அப்படிதான் நாம கூட சொல்லியிருந்தோம். ஏற்றுக்கொள்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது எங்களுக்கே இப்படி நடந்துட்டுது, இது எங்களுக்கு நடக்கலாமா அப்படின்னு சொல்லி நாங்க அந்த அங்கலாய்க்கிறதுல வந்து எந்த ஒரு பயனுமே
1: இல்லையா?
0: நிச்சயமா அப்படி அங்கலாய்ச்சாலும் சொல்றாங்க சஞ்சீவர், எங்க உடம்புக்கு மூளைக்கும் எது நல்ல மண்ணு, ஒரு கொஞ்ச நேரம் அங்கலாய்ச்சிட்டு ஹேவ் டு பி பேக் டு நார்மல். ஒரு மணத்தியாலத்துல உங்களுக்கு சலிப்பு எல்லாத்தையும் சலிச்சு தள்ளிட்டு ஒரு மணத்தியாலத்துல நீங்க திருப்பவும் அந்த பேக் டு ஃபார்முக்கு வரணும். வந்த பிறகு நீங்க செய்யக்கூடிய ஒன்று வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது எம்ப்ரேசிங் தி அன்சர்டனிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே அந்த கிரேஸ்ஃபுல்லா ஏற்றுக்கொள்ளும், ரொம்ப நளினமா ஏற்றுக்கொள்ளணுமா. அப்படி ஏற்றுக்கொள்வது வந்து நாங்கள் வாழ்க்கை எப்போவுமே எங்களுக்கு நினைச்சபடி நடக்காத பட்சத்தில், சில நாட்கள் இன்றைக்கே பாருங்களேன் காலம்ப வந்து குளிருது மதியான ஓகேயா இருக்கு, இதுக்காக நாங்கள் புலம்புறதுல ஒரு பயனுமே இல்லை, நீங்கள் புலம்பினாலும் அது அப்படி தான் இருக்க போகுது. ஆகவே அந்த சில பாதைகள் வந்து எங்களை வெவ்வேறு விதங்களில் அழைத்து சென்றாலும், சில பாதைகள் எங்களை நிறுத்தி விட்டாலும், இது எல்லாத்தையும் மாற்றுறது வந்து எங்களுடைய நோக்கம் கிடையாது. மாற்ற முடியாததுன்னு சிலது இருக்கும் இல்லையா, அதை ஏற்றுக்கொள்வதும் கூட ஒரு அழகான ஒரு கலை. இதில் எது மாற்ற முடியாததுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்னோட சோமரித்தனத்துக்கும் இதுக்கும் ஒரு லைன் தான் இருக்கு.
1: அதேதான், மழையை எப்போதுமே நிறுத்த முடியாது, ஆனால் மழையை நிறுத்துவதற்கான குடியை எடுத்துக் கொள்ளலாம், அதிலிருந்து உங்களை நீங்க
0: மாற்றிக்கொள்ளலாம்.
1: கடல் அலையை நிறுத்த முடியாது, ஆனால் நீந்த கற்றுக்கொள்ள முடியும். கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொண்டு இன்றைய நாளை மாற்ற முடியும். இதனால் தான் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அழகானதாக இருக்கின்றது. எதிர்ப்பை விட்டுவிட்டு பலவீனம் அல்ல, தேவையற்ற போராட்டத்தை விட்டுவிட்டு உன் சக்தியை சரியான இடத்தில் பயன்படுத்துவது. சில விஷயங்கள் எங்களுடைய கையில் இருக்காது, மனிதர்கள் மாறலாம், திட்டங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் அவற்றை ஏற்றுக்கொள்ளுகின்ற எங்களுடைய பார்வையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையை முழுவதும் நமக்கு சாதகமாக மாற்ற முடியாது, ஆனால் வாழ்க்கை எப்படி வந்தாலும் அதில் ஒரு அர்த்தத்தை கண்டுபிடித்து கற்றுக்கொள்ளலாம். ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் குறையும் ஒரு பாடமாகும், காத்திருப்பும் ஒரு பயணமாகும், மாற்றமும் ஒரு வாய்ப்பாகும், வாழ்க்கையை ஒரு இன்பமாகும் அப்படி என்பதைத்தான் இன்றைய நாள் நாங்கள் உங்களுக்காக சொல்லுகின்றோம்.
0: இந்த சிந்தனையை உங்களோடு நாங்கள் பயந்துருக்கின்றோம். மறக்கவும் நாங்கள் 10 வந்து திருப்பி சொல்லுவோம், ஏன்னா நீங்க மறந்துருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மறந்து அடுத்த கிழமை ஞாபகப்படுத்துவோம். அப்படித்தானே சஞ்சீவன்?
1: அதேதான்,
0: இது ஒரு கடமையாவே பண்ணிட்டு இருக்கிறான்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
2: பொன்மன செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம். எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110 November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
0: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-2426 416-788-2426.
4: சரோசு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: 9:45 நிமிடம், 13 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. இந்தியா பக்கம் செல்ல இருக்கின்றோம். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த தமிழகத்தினுடைய இடைத்தேர்தல் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் இப்போது மதுராந்தகம், தாராபுரம் ஆகிய இடங்களில் வந்து பிரச்சாரங்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாளை மறுநாள் இந்த இடைத்தேர்தல் இடம்பெற காத்திருக்கின்ற ரீதியில் இந்த ஆட்சி தொடர்ந்திட உங்களுடைய ஆதரவு எப்போதும் தேவை அப்படி என்று சொல்லி விஜய் தெரிவித்திருக்கின்றார். லஞ்சம் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்துடன் மனச்சாட்சி உள்ள மக்களாட்சியை இப்போது போலவே எப்போதும் தொடர்வோம் அப்படி என்று சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் இந்த தேர்தல்களை பொறுத்தவரையில் இப்போது அதிமுகவும் திமுகவும் ஒரு மறைமுக கூட்டணியில் செயற்படுகின்றது அப்படி என்று சொல்லியும் பிரச்சாரத்தில் விஜய் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: இந்த பிரச்சாரங்கள் வந்து பயங்கர தீவிரமா போயிட்டு இருக்க, பயங்கர ஷார்ப்பான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாரும் வாக்குமூலங்கள் எல்லாம் மாறி மாறி வீசப்படுகின்றன. மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளின் இடைத்தேர்தல் மூலம் இனி யாருக்கும் துரோக சிந்தனை வராத வகையில் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என வாக்காளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். ஏனென்றால் அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருந்த பொழுது, நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் தாவேகா பல்வேறு தகுடு தத்தங்களை செய்து ஆட்சி அமைப்பதற்கு போதுமான எண்ணிக்கை இல்லாத நிலையிலும் பிற கட்சிகளின் ஆதரவோடு மைனாரிட்டி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. தாவேக்கா ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் பல்வேறு ரீல்ஸ் மற்றும் சினிமா காட்சிகளை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அரங்கேற்றிக் கொண்டிருப்பதை மக்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு வாக்களித்த மக்களுக்கு மாபெரும் துரோகத்தை இழைத்தவர்கள்தான் தற்போது தாவேக்கா சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றார்கள். கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கம் இல்லையா அப்படின்னு அவர் கேட்டிருக்கின்றார். ஆனால் நிறைய பேர் வந்து அவதானிச்ச ஒரு விடயம் சஞ்சீவன், இந்த தாவேக்கா ஆட்சி வந்த பிறகு பிக்பாஸ் பார்க்குற மாதிரி எல்லாரும் அந்த பாலிமெண்ட்ல நடக்கிறத வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக, இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணுறதை விட இவங்களோட அந்த சினிமேட்டிக் ரீல்ஸ் இருக்குதானே, யார் எப்படி லுக்கு கொடுக்குறது, யார் எப்படி முறைக்கிறது, இதிலெல்லாம் போய் பயங்கரமாக எல்லாருக்கும் ஃபண்ட் அடிச்ச ஆள் யாருன்னு சொன்னால் இபிஎஸ். இபிஎஸ் வந்து பின்னுக்கு இருந்து சிரிச்சுட்டே இருப்பார், தனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி, நீங்களே அடிச்சுக்கிட்டு சாவங்கடான்ற மாதிரி அவர் சிரிச்சிட்ருப்பார். இப்போ அடுத்த தேர்தல், அந்த மாநில தேர்தல், இடைத்தேர்தல் பிரச்சாரம் நிறைவுக்கு வருகின்ற இந்த நேரத்தில் பல்வேறு விதிமுறைகளும் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றையும் சரியான முறையில் எல்லாரும் பின்பற்றணும். இதில் ஸ்டாலின் கூட சொல்லியிருந்தார், இவ்வளவு நாளும் பயத்தில் ரங்காதவர் வந்து விஜய் இப்பொழுது ரங்கி பிரச்சாரம் செய்கிறார், அவருக்கு இப்போ பயம் போயிட்டது போல, பார்த்தீங்களா அவங்கள ரங்க வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கிறார்.
0: எல்லாத்துக்குமே அவங்க தேர்தலில் கொண்டு ஒரு மாதிரி முடிச்சு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ செங்கோட்டையன் குறிப்பிட்டிருக்கின்றார், இடைத்தேர்தல் வந்து ஒரு திருப்பு முனையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியும், முதல்வர் விஜயை காண முடியுமா என எங்கு பார்த்தாலும் மக்கள் துடிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: அந்த அந்த ஹைப் போனால் தான் உண்மையான அரசியல் ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் போக்குவரத்து நெரிசல் தொடர்பான செய்திகளும் கூட வந்திருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கின்றது. காலாண்டு மற்றும் தொடர் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து அதிகளவு வாகனங்கள் சென்னை நோக்கி வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் சுற்றுலா பயணிகள் போவாங்க தானே, அவங்க கூட இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வளமையாக எடுக்கின்ற நேரத்தை காட்டிலும் நீங்கள் விமான நிலையத்திற்கு செல்வதற்கோ அல்லது இடத்திற்கு செல்வதற்கோ அதிகளவு நேரம் உங்களுக்கு தேவைப்படக்கூடும். இவற்றையும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளும்படி அதிகாரிகள் சொல்லியிருக்கின்றார்கள்.
0: 9:48 நிமிடம், 13 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ்.

0: 9:52 வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு இணைந்திருக்கின்றோம். ஞானசார தீரருக்கு நாளை வரை விளக்கமறியல் வைக்கப்படுகின்றது. குறிப்பாக பிடியாணை உத்தரவுக்கு அமைக்கவாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பொது பலசேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தை ஞானசார தீரர். இவரை விளக்கமறியல் வைக்குமாறு இப்பொழுது கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தொடர்ந்து தவித்து வந்த நிலையில் தான் இப்பொழுது இவர் மீது இந்த ஒரு பிடியாணை விடுக்கப்பட்ட ரீதியில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்.
1: முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவியான ஷிராந்தி ராஜபக்ச தனக்கு வழங்கப்பட்ட நீடிக்கப்பட்ட காலக்கெடு முடிவடைவதற்குள் காவல்துறை நிதி மோசடி விசாரணை பிரிவின் முன் ஆஜராக தவறினால் அவருக்கு எதிராக பயணத்தடை கூறப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. வெளிநாட்டில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதற்காக நாட்டை விட்டு சென்றிருந்த ஷிராந்தி ராஜபக்ச தான் தலைமை தாங்கிய ஸ்ரீலியா நிறுவனம் தொடர்பாக காவல்துறை நிதி மோசடி விசாரணை பிரிவிடம் வாக்குமூலம் வழங்குவதற்கு 14 அவகாசம் கேட்டிருந்தார். அவர் உரிய காலத்தில் ஆஜராக தவறினால் காவல்துறையினர் உடனடியாக பயணத்தடை கோருவார்கள் என அமைச்சு வட்டாரங்கள் குறிப்பிட்டிருந்தன. இதனால் அவர் விமான நிலையத்தை வந்தடைந்ததும் கைது செய்யப்படக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். ஷிராந்தி ராஜபக்ச கடந்த செப்டம்பர் 16 மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்றிருந்தார். 24 காவல்துறை நிதி மோசடி விசாரணை பிரிவின் முன் ஆஜராக வேண்டும் என தெரிவித்து விமான நிலையத்தில் வைத்து அவருக்குரிய அறிவித்தல் காவல்துறை அதிகாரிகளால் வழங்கப்பட்டது. எனினும் அவர் நாடு திரும்புவதற்கான உத்தேச திகதி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஷிராந்தி ராஜபக்ச மருத்துவ சிகிச்சைக்காக சென்றுள்ளமையால் அவரது மீள் வருகை திகதியானது மருத்துவ தேவைகளை பொறுத்தே அமையும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார்.
0: மொத்தத்துல என்ன சொல்ல போறாங்க,
1: மொத்தத்துல அப்பீட் ஆயிட்டாங்களா என்னன்னு பொறுத்திருந்துதான் நாங்க பாக்கணும்.
0: வலிகாமம் வடக்கு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி பலாலி சந்தையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 16 வாரமாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் கிட்டத்தட்ட 36 வருடங்களாக காணிகளை இழந்து மக்கள் ராணுவத்தின் வசம் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி இந்த போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றார்கள்.
1: லிட்ரோ கேஸ் லங்கா நிறுவனம் தனது வீட்டு பாவனி எல்பி எரிவாயு உருளைகளின் விலைகளில் 2026 அக்டோபர் மாதம் முழுவதும் எவ்வித மாற்றம் இல்லை என அறிவித்திருக்கின்றது. இதற்கமைய நடப்பு மாதத்திலும் தற்போதைய விலைகளை தொடரும். அவ்விலைகள் வருமாறு கிட்டத்தட்ட 12.5 கிலோகிராம் உருளை வந்து 4,365 ரூபாயும் 5 கிலோகிராம் உருளை 1,750 ரூபாயாகவும் இருக்கும் எனவும் சொல்லியிருக்கின்றார்கள்.
0: ஜனாதிபதி சட்டத்தரணிகளான அசாத் நவாவி, ஃபைசர் முஸ்தபா மற்றும் உப்புல் குமாரபெரும ஆகியோருடன் சட்டத்தரணி ஹஃபில் ஃபரீஸ் ஆகியோர் அடங்கலாக ஒரு குழு ஒன்று இப்பொழுது சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றது. இலங்கையைச் சேர்ந்த சிவராசா அனோஜனுக்கு பொதுமன்னிப்பை பெற்றுத் தருகின்ற முயற்சிகள் தீவிரமடைந்து வருகின்ற ரீதியில் இலங்கை தூதுக்குழுக்களாக இவர்கள் சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக இப்போது
1: தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 9 வரையில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் தமிழ் நேரலி ஒலிபரப்புகளை கேட்டு மகிழ முடியும். Do tap down, tap

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் ப்ளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பக்ரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பக்ரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards, 416-970-2408, 416-970-2408.
4: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-2-816-2-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-
6: MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
7: MJS கோல்ட் ஹவுஸ்.
6: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: Soul Solutions Foot Clinic. நீண்ட நேரம் நிற்பதால் ஏற்படும் கால்வலி, ஆர்த்ரிடிக் பெயின், ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு Soul Solutions Foot Clinic. பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த ஷாக் வேவ் தெரப்பி, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, கஸ்டம் மேட் ஆர்த்தோடிக்ஸ் மற்றும் பிரேசஸ், எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேள், No. 20 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 72, மார்க்கம் 905-471-4000.

0: பத்து மணி எட்டு நிமிடம், 13 டிகிரி செல்சியஸ் ஆகி இருக்கின்றது. அக்டோபர் மாதம் 4 தேதி ஞாயிற்றுக்கிழமை 20 டிகிரி செல்சியஸ் என்ற நாளின் கூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. வீக்கெண்ட் முடிஞ்சாச்சுடன் இருக்கின்றோம். ஈஸ்ட் எஃப்எம் நை இப்பொழுது நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அதே நேரம் தொடர்புகளுக்கு 4168241212 மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 gmail.com.
1: 13 டிகிரி செல்சியஸ் 13 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ரிலாக்ஸாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நிறைய பேர் இப்போதான் எழும்பியிருப்பீங்க. அவங்களுக்காக மறுபடியும் நாங்கள் மறக்க மறக்க சொல்கிறோம். இன்றைக்கு அதை கூடிய வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ். மேதுவான ஒரு முயல் கூட்டத்தோடு கூடிய நாளாக இருக்க போகின்றது. வெறும் வார நாட்கள், இந்த வீக் டேஸ் இருக்குத்தானே. நீங்கள் வேலைக்கு பாடசாலைக்கு செல்லும் பொழுதும் கூட ஒரு மிதமான அழகான காலநிலை, ஒரு ஸ்வெட்டரோட போனீங்கன்றாலே குஷியாக போயிட்டு குஷியாக வந்துடலாம். அப்படித்தான், அப்படி ஒரு அழகான காரணம் இல்லை. என்ன மழையோ பெனையோ இல்லை. இனி பாருங்களேஞ்சி, கொஞ்ச நாள்ல கொட்டோ கொட்டணும் கொட்டேங்க. இந்த அப்படியா அந்த வாய எங்க வைப்பீங்கன்னு நான் பாக்குறேன்.
0: வரும் வரும், அது வரும் வெகு விரைவில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் கடந்த ஆண்டை போல் அல்லாமல் இந்த ஆண்டு ஓரளவு ஏதுவான ஒரு காலநிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எது அப்படி இருப்பினும் நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் இங்கே அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
1: நிச்சயமா நாங்கள் நம்பாட்டில் அது வந்தே தீரும். அதே மாதிரி உங்களுக்காக நாங்கள் இன்றைக்கும் ஒரு அழகான சிந்தனையை கொண்டு வந்திருந்தோம். நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுவது என்றது வந்து ஒரு கலை. அதாவது அக்செப்டிங் அல்லது எம்ப்ரேசிங் அன்சர்டன்டி அல்லது எம்ப்ரேசிங் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, யதார்த்தத்தை, இந்த நிலையை வந்து ஏற்றுக்கொள்வது வந்து ஒரு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கலை. அதற்கு அர்த்தம் இது வந்து இனி மாறாது, இப்படியே இருந்துருவோம்ன்றது கிடையாது. இந்த நிலை வந்து இதுதான் என்னுடைய நிலை என்றதை ஏற்றுக்கொண்டால் தான் அடுத்தது என்ன செய்யலாம்னு உங்களால் யோசிக்க முடியும்.
0: ஒரு இன்னும் ஒரு இலகுவாக அதை படுத்துவதாக இருந்தால் இந்த இந்த நிமிடம் என்று சொல்லி சொல்லலாம். இந்த பொழுது சில வழிகளில் நாளை இந்த பொழுது வந்து வேற ஒரு விடயத்தை உங்களுக்கு தரலாம். ஆனால் இந்த பொழுதில் இதுதான் விஷயம், இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பதை உங்களுடைய மனதில் நீங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும்.
1: அப்பதான் உங்களுக்கு அடுத்த கட்டம் சரியானதாக இருக்கும். இதை நீங்க இன்னும் அக்செப்ட் பண்ணல, எனக்கு இப்படி நடந்துட்டுன்றதுலயே நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அந்த அக்செப்டன்ஸே உங்களுக்கு இன்னும் வரையலைன்னு சொன்னா அடுத்த கட்டத்துக்கு ப்ரோசஸ் பண்றது வந்து கஷ்டமாக இருக்கும். இது ஒருவரையில இருந்து அந்த கிரீஃப் ஆக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு கவலையாக இருக்கலாம், நீங்க நினைச்சது ஒன்று நடக்காம இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே இது பொருத்தமானதா தான். ஏனென்னா இது எனக்கு நடந்துட்டுதுன்னே நாங்க நினைச்சிட்டு இருந்தோம், அந்த விக்டிம் மென்டாலிட்டியிலே இருந்தோம்னு சொன்னா எங்களால் அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஆகவே அந்த மைண்ட் செட்டை மாத்துங்கள். அது தொடர்பான ஒரு அழகான கூற்றை தான் இன்றைக்கும் நாங்கள் உங்களுக்காக தந்திருக்கின்றோம். ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு கலை. வாழ்க்கை வந்து எப்பவுமே உங்களுக்கு சாதகமாக நீங்கள் நச்ச மாதிரியே நீங்கள் செதுக்கின மாதிரியே இருக்குமாண்டா நிச்சயமாக இருக்காது. கடந்த காலத்தை நீங்கள் மாற்ற முடியாது. அது எப்படி இருக்குமெண்டா, மழையை நீங்கள் நிறுத்த இயலாது, கடலையும் நிறுத்த இயலாது. ஆனால் நீங்கள் ஒரு குடையை எடுத்துகிட்டு போகலாம், அதே மாதிரி நீந்துறதுக்கு கற்றுக்கொள்ள முடியும். கடந்த காலத்தை மாற்ற இயலாட்டிலும் அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டு இன்றைய நாளை மாற்ற முடியும். ஆகவே அதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். எதிர்ப்பை விட்டு விடுவது வந்து ஒரு பலவீனம் கிடையாது. அதாவது பிக் யோர் பேட்டில்ஸ் என்று சொல்லுவாங்க. எல்லா போராட்டத்துக்கும் நீங்கள் போய் ஃபைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு லிமிட்டட் எனர்ஜி தான் இருக்குது. அதை நீங்கள் எங்கே செலவிடுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கான பேட்டில், உங்களுக்கான போராட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கானதுன்னு உங்களுக்கே தெரியும். தேவையில்லாத இடத்துல போய் நீங்கள் உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தேவையான இடத்துல அது உங்களுக்கு போதுமானதாக இருக்க போது கிடையாது. ஆகவே உங்களுடைய கையில் இல்லாத விடயங்களை விட்டுட்டு மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனிதர்களாக இருக்கலாம், சூழ்நிலையாக இருக்கலாம், திட்டங்களாக இருக்கலாம், அவற்றை எதிர்கொள்வதற்கான உங்களோட மைண்ட் செட், பார்வையையும் மாற்றிக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு மெதுவாக அமைதியை தரும். இந்த அழகான சிந்தனையை தான் இன்னைக்கு நாங்க கொண்டிருக்கிறோம்.
0: ஏற்றுக்கொள்ளும் கலை, அமைதியான வாழுகின்ற ஒரு கலையாக உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு தருவதாக சொல்லியிருக்கின்றது. எனவே அதனோடு நீங்கள் நின்று கொள்ளக்கூடியதாக இருக்கும். 10 மணி 11 நிமிடம்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
3: குளிர்காலம் நெருங்குகிறது. மார்க்மன் மெக்னிக்கல் வல்வலின் எக்ஸ்பிரஸ் கேரில் உங்கள் வாகனங்களை முன்கூட்டியே தயார்படுத்துங்கள். அனைத்து மேக்ஸ் அண்ட் பிராண்ட் டயர்களையும் ஹோல்சேல் விலையில் வழங்குகிறார்கள். ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் மற்றும் ஃப்ரீ அலைன்மெண்ட். வாகனங்களை சர்வீஸ் செய்யும் போது குவாலிஃபையிங் வாகனங்களுக்கு இலவச வைப்பர் பிளேட் பொருத்தப்படும். டொயோடா, Honda, Acura, Porsche, Lexus, Certified Pro and Hybrid Technician on site. Valvoline Express Care, Scarborough, Markham and Macnicol, Pioneer Gas Station, Arhil.
4: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.
5: செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 647-48-647-302-5748-camsonics.com.
6: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS குரூப் இங்க், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 9, ஸ்கார்போரோ. PPS குரூப் இங்க்.
7: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

0: 10:25 பிரேசிலில் இன்றைய நாளில் அதிபர் தேர்தல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தென்னமெரிக்க நாடாக இருக்கின்ற பிரேசில் அந்த நாட்டினுடைய அதிபராக லூலா டி சில்வா தேர்வு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதில் இப்போது இருக்கின்ற அதிபர் டி சில்வா, முன்னாள் அதிபர் ஜெய்சர் போல்சனாரோவின் மகன் பிளேவி நான்டர்ஸ், அது மட்டுமில்லாமல் 12 வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கின்றார்கள். வெற்றி பெற வேட்பாளர்கள் 50% அதிகமான வாக்குகளை பெற வேண்டும். இந்த வேட்பாளரும் 50% மீதான வாக்குகளை பெறாத பட்சத்தில் அதிக வாக்குகளை பெறுகின்ற முதல் 2 வேட்பாளர்கள் மீண்டும் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது தேர்தல் விதிமுறையாக இருக்கின்றது. அப்படி சந்திப்பதாக இருந்தால் அடுத்த தேர்தலும் வருகின்ற 25 இடம்பெறும் அப்படி என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
1: ஆசிய விளையாட்டுகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற நிலையில் ஜப்பானில் நடந்த இந்த விளையாட்டுகளில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்ட பின்னர் இனி பெரிய அளவில் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த ஜப்பானுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. குறிப்பாக ஒலிம்பிக் போட்டியை அவர்களால் நடத்த முடியுமா என்று சொல்லி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,000 வீரர்களும் அதிகாரிகளும் தங்குவதற்கு வசதிகள் போதவில்லை. இதன் காரணத்தால் வீரர்கள் பலர் தவறான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார்கள். தென்கொரிய ஹாக்கி அணி விளையாடுவதற்கு முன்னுக்கு வடகொரிய தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டது. அவ்வளோ பெரிய குளறுபடியா மக்களே, நீங்க தேசிய கீதம் போடாவிட்டா கூட பரவாயில்ல, அவங்களுக்குள்ள வேற பங்குச்சந்தை பல தகராறு இருக்கு, பங்காளித்த அமைப்பு தகராறு பலதும் இருக்கு. இந்த குளறுபடிக்கு பலரும் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். ஆசிய விளையாட்டுகளை நடத்திய விதத்தில் ஜப்பான் மீது நம்பிக்கை குறைந்திருக்கலாம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். 2021 ஆண்டும் கூட ஜப்பான் வந்து ஒலிம்பிக் போட்டியை நடத்தி இருந்தது. ஆனால் அந்த டைமில் வந்து கோவிட் டைம் என்ற காரணத்தால் பெரும்பாலான போட்டிகளில் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை, செலவுகள் கட்டுக்கடங்காமல் கறி ஊழல் குற்றச்சாட்டும் கூட எழுந்திருந்தது ஜப்பானை பொறுத்தவரையில். இனிமே ஜப்பானிய மக்கள் மத்தியில் உலகளாவிய போட்டிகளை நடத்துவதற்கு ஆதரவு குறையலாம் அப்படின்னு சொல்லியும் கருதி இருக்கின்றார்கள்.
0: இந்திய விமானி ஸ்மித் மச்சாருடன் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு தொலைபேசியில் உரையாடி இருக்கின்றார். இப்போது அவரை உலக நாயகன் அப்படி என்று சொல்லி புகழாரம் சூட்டியிருக்கின்றார். இந்த ஃப்ளை துபாய் விமானத்தில் பயணித்த 174 பயணிகளை வந்து பாதுகாத்த பெருமைக்குரியவர் ஒருவராக இப்போது அவரை பற்றி அதிகமானவர்கள் பேசி வருகின்றார்கள். சக விமானியால் கத்தியால் குத்தப்பட்ட போதும் துணிவுடன் போராடி அந்த ஒரு நிமிடத்தில் வந்து மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்ததன் காரணமாக அதில் பயணம் செய்திருந்த 174 பயணிகளும் வந்து பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 737 போயிங் மேக்ஸ் விமானத்தில் தான் இந்த சம்பவம் அரங்கேறியிருந்தது கடந்த புதன்கிழமை என்பது குறிப்பிடத்தக்கது. துபாயில் இருந்து ஆஸ்திரேலியனுடைய டெல் அவீவுக்கு சென்ற விமானம் தான் இந்த சம்பவத்தை எதிர்கொண்ட விமானம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது இவருக்கு கத்திக்குத்தை மேற்கொண்டிருந்த சக விமானி மீது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தான் நெத்தன்யாகு இவரை இப்பொழுது தொலைபேசியூடாக உரையாடி பாராட்டி இருக்கின்றார்.
1: அமெரிக்காவில் வந்து இந்த அதுக்கு முன்னுக்கு இந்த செய்தியும் இருக்கா சொல்லலாம், நெத்தன்யாகு வந்து இந்த சம்பவம் இடம்பெற்ற பின்னர் அங்கு விமானத்தில் வேறு யாக்கள் இருந்திருப்பாங்க தானே, அவர்களையும் நேரில் கண்டு உரையாடிய பொழுதும் கூட நிறைய பேர் பாராட்டிய ஒரு விடயம் வந்து எவ்வளவு நுணுக்கமாக அந்த கேள்விகளை அவர் கேட்கிறார், என்ன நடந்தது அப்போ சொல்லுங்க, அப்போ இவர் என்ன செஞ்சுட்டு இருந்தவர், அப்போ அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தவர், பயங்கர தெளிவாக கேட்கறது எல்லாமே அந்த காணொலியில் வந்து பதிவாகி இருந்தது. அத்தோடு அவருக்கும் கொஞ்சம் அறிவு இருந்திருக்குது விமானத்தை பற்றி, என்னென்ன அவர் அப்போ கேட்கிறார், அப்போ அந்த விமானி வந்து மயங்கிறதுக்கு முன்னுக்கு அப்போ அவர் திறந்திருக்கிறார், கதவை திறந்திருக்கிறார்
0: தெளிவான ஒரு விஷயமும் கூட ஏனென்றால் அவங்க சொன்ன மாதிரியே ஒரு விமானி மாத்திரமல்ல
1: ரெண்டு பேருக்கு விமானத்தை பத்தி தெரிஞ்சவங்களும் கூட அங்க இருந்திருக்காங்க,
0: கூடவே பயணி பார்க்கலன்னு
1: சொல்லி அப்படி இருந்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது சஞ்சீவ், நேற்று ஆட தெரியாத ஓட தெரியாத மட்டும் இல்ல, பாட தெரியாது இல்ல, விமானத்தை ஓட்ட தெரியாதான் ரொம்ப முக்கியம்.
0: இதுல இருந்து என்ன எனக்கு தெரியாது என்று சொல்லி இஸ்ரேல் விமானத்துல நீங்க பயப்படாம பயணிக்கலாம் என்பது மட்டும் தெரிகின்றது.
1: இது ஏறிதான் இஸ்ரேல் விமானத்துலதான் ஏறணும், ஏன்னா கூட கணக்க பேர் தெரிஞ்சவங்க பெரிய மனுஷங்க வருவாங்க. அமெரிக்காவில் கோர்னெல் பல்கலைக்கழகத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன் நடந்ததாக கூறப்படும் பாலியல் வன்முறை சம்பவம் குறித்து பல்கலைக்கழக தலைவர் முதன்முறையாக அந்த வாயை திறந்திருக்கிறார். 7 ஆண் மாணவர்கள் சேர்ந்து தம்மை பாலியல் கொடுமை செய்ததாக அப்போதைக்கு 20 வயதாக இருந்த மாணவி காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தார். ஆனால் அப்போது அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படவில்லை. பிறகு அந்த மாணவி பல்கலைக்கழகம் மீதும் கூட அந்த 7 பேருக்கும் எதிராகவும் வழக்கு தொடுத்திருக்கின்றார். குற்றச்சாட்டுகள் கவலை அளிப்பதாக கூறிய பல்கலைக்கழக தலைவர் விசாரணையில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் சொல்லியிருக்கின்றார். நியூயார்க் மாநிலம் வழக்கு விசாரணையை மீளவும் தொடங்கியிருக்கின்றது. பொதுவாக இந்த மாதிரி வழக்குகளில் பாதிக்கப்பட்டவரின் பெயர்கள் அடையாளம் வந்து வெளியிடப்படுவதில்லை. இந்த மேலத்தேய நாடுகளின் ஊடகங்களுக்கு வந்து அந்த தர்மம் மிகவும் அழகானதுன்னு சொல்லலாம். யாரு பாதிக்கப்பட்டவரோ அவருடைய பெயரோ அடையாளமோ வெளியே வருவது கிடையாது, புகைப்படமோ எதுவுமே. அப்படியான சம்பவத்தில் அவங்களோட பேரை வந்து ஜேன் டோன்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து அனோனிமஸுக்கு பதிலாக ஜேன் டோ தான் அவருடைய பேர் என்று சொல்லி. இந்த 7 ஆண் மாணவர்களும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ கூட எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அவங்க சுத்திட்டு இருக்கிறதான் ஹைலைட்டே. அதில் ஒரு விஷயத்தை நாங்கள் திருப்பி சொல்லி பார்க்கணும், இந்த ஜேன் டோ மாணவியினுடைய அடையாளத்தை தான் எப்படியாவது வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் ஊடகவியலாளர் ஆரம்பித்திருந்தார். இவ யாருன்னு நான் தேடி கண்டுபிடிச்சு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு இப்பொழுது ஒரு ட்ரெண்டாக வந்து கொண்டிருக்கின்றது, சமூக வலைத்தளத்தில் இருக்கிற பெண்கள் எல்லோருமே அந்த ஜேண்டோ நான் தான், அது நான் தான், எனக்கு தான் நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லா பெண்களும் வெளியில வாங்க, நீங்க சொல்லுங்க. ஏன்னு சொன்னா, இந்த சமூக ஊடக தளங்களில் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், பொது போக்குவரத்தை பயன்படுத்துகின்ற எத்தனை வயது பெண்ணாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்நாள் ஒருக்காண்டாலும் இந்த பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகி இருப்பார்கள். அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்களோ இல்லையோ தெரியாது, கட்டாயம் ஆளாகி இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து நீங்க சொல்லுங்க, நாங்க தான் ஜேண்டோ, நீ ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சு பாரு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி இப்ப அந்த ட்ரெண்ட் வரும் அழகாக பரப்பப்பட்டு வருகின்றது.
0: 10:31, 14°C, 15°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சூரியனுடன் கூடிய ஒரு நாளாக இதுவரையும் இருந்த ஒரு நாள் இப்பொழுது மழையுடன் கூடிய ஒரு நாளாக
1: மாறி
0: இருக்கிறது. இன்றைய நாளினுடைய கூடிய வெப்பநிலை என்பது 20°C.

0: FM 102.7 கேட்டாலே
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கானிக்கல் மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
6: 416-461-6401.
7: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் Sri Lankan Dual Citizenship பெற உதவுதல். All types of sponsorships, எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions, 6472221775. இவை மட்டுமல்ல, Residential and Commercial Mortgage-க்கும் KM Business Solutions, 647-522-1775, kmbusiness.ca.
1: Like a production, சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 திகதி முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 திகதி வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
8: Sigma is an action adventure film.
9: Abba, bye marba, sulidba.
8: Filled with a lot of new fresh elements.
10: Inda soodum bodhiyum oru coin oda rendu pakkam varum.
8: Like heist, treasure hunt.
11: Inoru kodi.
12: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
1: Ungal peeradharvudan official radio partner East FM 102.7.
13: Audience ku enna theviyo adu pannu.
1: Sigma.
14: ஸ்காபரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் ஃபைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்காபரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
15: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
16: ஈஸ்ட் எஃப்எம்
17: கீ டி மேஜர் டைம் சிக்னேச்சர் 24 BPM 76.

0: 10:45, 14 டிகிரி செல்சியஸ் 15 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் சூரியனுடன் கூடிய நாள் அப்படின்னு சொல்லியிருந்து, இப்ப காலநிலையும் மாத்தி இருக்கின்றது.
1: நானும் ஓவர் டைம் செஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் சஞ்சீவன். 10:45 பேசுறோமே,
0: ஓ அது வரை
1: அது வரை
0: அவரவருக்கு அவரவற்ற
1: பிரச்சனை. நான் இன்னும் அதுலயே அந்த ஜோன்லயே இருக்கிறேன். கனடாவில் வந்து தகுதியுள்ள மக்களுக்கு கனடா க்ரோசரிஸ் அண்ட் எசென்சியல்ஸ் பெனிஃபிட் சிஜிஇபியின் அடுத்த கட்ட பணம் திங்கட்கிழமை நாளை 5ஆம் தேதி முதல் வங்கி கணக்குகள் அல்லது அஞ்சல் மூலம் கிடைக்க தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. 2026 கடைசி சிஜிஇபி பேமெண்ட் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்பு இருந்த இந்த ஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி கிரெடிட் திட்டம் இருக்குத்தானே, அதுதான் இப்ப விரிவுபடுத்தப்பட்டு இந்த பெயரில் வழங்கப்படுது. 2026 ஜூலை மாதம் முதல் இந்த பெனிஃபிட் வந்து 25% அதிகரிக்கப்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக குரோசரி மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் குடும்பங்களுக்கு உதவுவதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. சின்ன நல்ல செய்தியும் கூட, ஆகஸ்ட் மாதத்தில் கனடாவின் குரோசரி விலைகள் வருடாந்த அடிப்படையில் 2.8% உயர்ந்திருக்கின்றன. ஜூலை மாசத்தை பார்த்தீங்கன்னா 3.1% இருந்தது. 24 ஜூலைக்கு பிறகு முதல் முறையாக குரோசரி இன்ஃபிளேஷன் ஒட்டுமொத்த இன்ஃபிளேஷனை விட குறைவாக இருந்ததும் இதுதான் முதல் முறை என்றதும் ஒரு நல்ல தகவல்.
0: இதுநேரம் சஸ்கச்சுவானில், குறிப்பாக கனடாவை பொறுத்தவரையில், சஸ்கச்சுவான் நகரத்தை பொறுத்தவரையில் கனடிய புள்ளிவிரல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற தரவுகளின் அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், ஜனவரி மாதம் 2024 மார்ச் மாதம் 2026 வரையிலும் இந்த கழிவு நீரை வைத்து இந்த தரவுகள் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கின்றன. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அதிக அளவிலான போதைப்பொருள் பாவனையாளர்கள் எந்த நகரங்களில் இருக்கின்றார்கள் என்கின்ற விடயம் வந்து வெளியாகி இருக்கின்றது. இதன் அடிப்படையில் ஜூலை தொடக்கம் நவம்பர் 2025 வரை பார்க்கின்ற பொழுது, இதுல வந்து கிட்டத்தட்ட 2000 மில்லிகிராம்ஸ் பெர் டே வந்து 1000 பேர் வந்து மார்ச் மாதத்தில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். பிரின்ஸ் அல்பர்ட்டை பொறுத்தவரையில் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். பிரின்ஸ் அல்பர்ட், அதே நேரம் சஸ்கச்சுவான் சிட்டி ஆகியவை தான் இவ்வாறு அதிகமானவர்கள் இப்படி போதைப்பொருளை பாவித்த நகரங்களாக இப்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது.
1: மெத் என்று சொல்லுவோம் இல்லையா, மெத்தம்ஃபெட்டமைன், அது மெட்டது கொக்கெயின், இந்த இரண்டினுடைய தடயங்கள் தான் அதனுடைய செறிவு வந்து மிக அதிகமாக பதிவாகி இருக்கின்றது இந்த நகரை பொறுத்தவரையில். இந்த கழிவுநீரை பொறுத்துத்தான் அவர்கள் இவ்வாறு ஆய்வுகளை மேற்கொள்வது வழமை. அந்த வகையில் இந்த செய்திகள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன.
0: நேற்று நாங்கள் சொல்லியிருந்தோம் COVID-19 இப்படியான விடயங்கள் கூட COVID-19 பயன்படுத்தி இருந்தார்கள். இப்போது செப்டம்பர் மாதத்தினுடைய நிறைவு பகுதி வரை எடுக்கப்பட்டிருக்கிற தரவுகளின் அடிப்படையில் வந்து கனடாவில் கோவிட்டினுடைய தொற்று மறுபடியும் அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இவை பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு
1: நாங்களும் கிளம்புற டைம் வந்தாச்சு.
0: நிச்சயமாக, எனவே மீண்டும் அடுத்த சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதில் வீக்கெண்ட் முடிஞ்சாச்சுடன் இணைந்து கொள்ளலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க சஹானா மற்றும் சுகன்யா காலை பொழுதில் இருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: பாகினி சிவபாத சுந்தரம்,
0: செல்வேந்திரன் சஞ்சீபன். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் KR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 647-293-5899.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406,
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
7: எப்பொழுதும் கேளுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
2: திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுவோ.
3: அரங்கங்கள் அதிர, கரகோஷங்கள் ஒலித்திட, திரையில் ரசித்த திறமைக்கு ஒரு மேடை. ரெட் கார்பெட்,
4: திரைப்பிரபலங்கள் கரை தொட்ட கதை,
5: நீங்கள் திரையில் ரசித்து நகைத்த நகைச்சுவை காட்சிகள்,
6: அதிரடி காட்சிகள்,
5: கண் கலங்க வைத்த திரை காட்சிகள்,
6: மனத்தியால கேள்வி,
5: பிரபலங்களின் நேர்காணல்கள்.
7: Kill them with your success, bury them with your smile.
8: எல்லாமே இருக்கு.

0: நன்றி சஞ்சீவன். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். வணக்கம் சஹானா.
1: வணக்கம் சுகன்யா. எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லமா இருக்கிறேன்.
0: நேரம் 11:03 இப்பொழுது முதல் ஒரு மணி வரை நீங்கள் அமைந்திருக்க முடியும் ரெட் காப்பர் நிகழ்ச்சியோடு. வளமை போலவே இன்றைக்கும் ஒரு பிரபலத்தை அப்படி உற்சாகமாக கூட்டிக் கொண்டு வந்திருக்கோம். என கூட்டிக் கொண்டு வந்தவர் அப்படியானவர் அப்படித்தானே?
1: ஆமா, அதேதான். யார் என்று நாங்க இன்னும் கொஞ்சம் மேலதிகமா அப்படியே
0: பில்டப் பண்ணோம்.
1: பில்டப் பண்றது இன்னும் சில விஷயங்களையும் வந்து நாங்க பகிர்ந்து கொள்ளலாம். இஸ்டெஃபம் நிகழ்ச்சிகளை நீங்களும் தொடர்ச்சியாக கேட்டுக்கொள்ள இஸ்டெஃபம் .ca வழியாகவும் உங்கள் போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட எங்கிருந்தாலும் எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃபம் தமிழ், யூடியூபில் இஸ்டெஃபம் 102.7, இஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 4168241212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
0: வெளியில் வெப்பநிலை 13°C இருக்கின்றது. 13°C உணர்ந்து கொண்டிருக்கின்ற பகுதியான ஒரு மேகமூட்டத்துடன் கூடிய சூரிய வெளிச்சமும் கலந்த ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்சான ஒரு நாளாக இன்றைய நாள் ஆரம்பித்திருக்கின்றது. எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் 3% குறைவடைய வாய்ப்பிருக்கின்றது. டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகங்களே. சரி, இப்ப கதைக்கு வருவோமா? வந்துடலாமா? சரி, அந்த பில்டப் கூட நாங்க சொல்ல மாட்டோம். அப்படித்தானே? கொஞ்சம் கழிச்சா எக்ஸ்ட்ரா வாய் வலிக்கும். சரி, யார் இன்றைய பிரபலம் கேட்டு பார்க்கலாம்.

0: சாவை கண்டு பயப்படுறவனா இல்ல சார்.
1: அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.

0: சிறப்பு வில்லத்தனமா போறோம்.
1: சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ.
2: எப்பதாண்டா என் கேரக்டர் புரிஞ்சுட்டு போறீங்க?
3: எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதே கதாபாத்திரமாக திரையில் வாழக்கூடியவர் நடிகர் சத்யராஜ் அவர்கள். அவரைத்தான் இன்றைய ரெட் கார்பெட் அழைத்து வந்திருக்கின்றது.
4: ஆமாம், ஒரு வில்லனாக திரையுலகில் அறிமுகமானவர். அவர் வந்து எக்கச்சக்கமான படங்களில் வந்து கதாநாயகனாக நடித்திருந்தாலும் கூட அந்த வில்லன் கதாபாத்திரங்கள் இன்று வரையிலுமே வந்து மனதில் நிற்கிற ஒரு கதாபாத்திரங்களாக இருக்கிறது. அந்த மாதிரி சத்யராஜ் பத்தி தான் இன்றைய நாள் நாங்களும் உங்களுக்காக பல தகவல்கள் எடுத்து வர இருக்கின்றோம். அவருடைய பிறந்த நாளையும் கூட நேற்றைய நாள் அவர் கொண்டாடியிருந்தார், அக்டோபர் 3 தேதி.
3: சரி, சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் பேசலாம், அழகான பாடல்களை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்எஃப்எம் காற்றலை ரெட் காப்பு நிகழ்ச்சியோடு. நேரம் 11:06.

0: அது என்ன சகா, நான் தங்க பதக்கத்துக்கு மேல முத்து பதிக்கிறதுண்டா?
1: அந்த ஒலிம்பிக்ல கொண்டு வர மெடலை கொண்டு வந்து முத்து பதிச்சு வச்சிருக்கீங்க. நம்ம
0: அப்படியா?
1: அதேதான்.
0: சரி, பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. ஒலிம்பிக்காரனே கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். சரி, 11:10 மிஸ்டர் எஃப்எம் காத்திரைகள் ரெட் காப்பர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நடிகர் சுத்திராஜ் ஸ்பெஷல் ஆகுந்த ரெட் காப்பர் நிகழ்ச்சி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றது.
1: அவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி வில்லனாக திரையுலகில் அறிமுகமாகி இருந்தவர் தான் சத்யராஜ். அதுக்கு பிறகு கடலோர கவிதைகள் என்ற படத்தின் மூலமாக சிறந்த நடிகராக மாறி வில்லாதி வில்லன் என்ற திரைப்படத்தை இயக்கி லீ என்ற திரைப்படம் மூலமாக தயாரிப்பாளராக உருவெடுத்திருந்தார். அவருடைய அந்த டயலாக்ஸ் கூட வந்து சரியான ஃபேமஸான டயலாக்ஸ்.
0: ட்ரை பண்றீங்களா?
1: நான் ட்ரை பண்ண அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா அவருடைய டயலாக்ஸ் கூட நிறைய படங்கள்ல வந்து இப்பவுமே வந்து பயன்படுத்தப்படுகின்றன. அந்த வகையில் அவருக்கான ஒரு தனி இடத்தை தமிழ் சினிமாவில் பிடித்துக் கொண்டவர் சத்யராஜ் அவர்கள். தமிழ் மட்டுமின்றி ஏனைய வேறு மொழிகளிலும் கூட தன்னுடைய திரைப்பயணத்தை வந்து அவர் ஆற்றி வருகின்றார்.
0: தொடர்ந்து மனிதர்கள் இஸ்டெஃபம் காற்றலிகளோடு முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை உங்கள் நகை கொள்வனவர்களுக்கு செய்குலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமிற்கு மேற்பட்ட நகை திரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், மெஜஸ்டிக் சிட்டி மாலில் 2900 மார்க்கம் ரோட், யூனிட் A30, ஸ்கார்ப்ரோ 4163217555.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7 லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை. மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை. கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 795 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
3: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures 416-457-0651.
5: 416-457-0651. Some conditions may apply.
1: VJ Productions விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம். மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய். ரஞ்சு, ஆலப் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
0: Weekend, weekend, East FM 102.7.

0: என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திலிருந்து அழகிய பாடல் கேட்டீர்கள். நேரம் 11:24 நிமிடம். இஸ்டெஃப்எம் காற்றலைகளில் நடிகர் சத்யராஜ் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல். $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஏடி ஃபின்ச் டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: சுப்பையா மற்றும் நாதாம்பாள் தம்பதிக்கு பிறந்தவர் தான் நடிகர் சத்யராஜ் அவர்கள். எங்களுடைய இன்றைய பிரபலம் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு சத்யராஜா தெரியும், கட்டப்பாவா தெரியும். ஆனால் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா ரங்கராஜன் என்பதுதான் சஹானா.
1: ஆமாம், அந்த வகையில் 1954 கோவையில் பிறந்தார். இவர் தனது சினிமா கரியரில் 200 மேற்பட்ட படங்களில் பணிபுரிந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் நடிகன் ஆவதை அவரது தாயார் விரும்பவில்லையா, இருப்பினும் அவர் ஹீரோவாகவும் கனவை வந்து கைவிடவில்லை.
0: 22 சினிமாவில் நடிக்க வேண்டும் அப்படிங்கிற கனவுடன் இந்த சத்யராஜ் 1978 சட்டம் என் கையில் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாகத்தான் நடிகராக அறிமுகமாக இருக்கின்றார்.
1: ஆமாமா, இவர் தென்னிந்திய படங்களில் மட்டுமின்றி பாலிவுட் படங்களிலும் பணியாற்றி இருக்கின்றார். கடந்த 2013 ஷாருக் கான் மற்றும் தீபிகா படுகோன் நடித்த சென்னை எக்ஸ்பிரஸ் என்கிற ஹிந்தி படத்தில் சத்யராஜ் தமிழராகவே நடித்திருந்தார்.
0: எங்களுக்கும் பல வாய்ப்பு வந்தது அப்படித்தான்.
1: நாங்க தான் வேணான்னுட்டோம்.
0: எதுக்கு ஷாருக் கான் நடிச்சுக்கொண்டு
1: மத்தவங்களுக்கு நாங்க கஷ்டத்தை கொடுப்போம் கம்பீட் பண்றதுக்கு.
0: அது சரி, சத்யராஜ் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கு. தொடர்ந்து மணிந்திருங்கள் 1 மணி வரை.

0: பேரு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே.
3: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
4: Ajax Mitsubishi-யில் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சேன், 437-860-7002.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மாக்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்போரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகின்றீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
7: என்னது,
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
10: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
11: திரை நட்சத்திரங்கள் தாம் கரை கண்ட கதை சொல்லும் சொல்ல மறந்த கதை. சொல்ல மறந்த கதை.
10: ஞாபகம் வருதே.
12: கராத்தே தெரியுமான்னு கேட்டாரு. கோயம்புத்தூர்ல பிரவுன் பெல்ட் சார்னு புழுகிட்டேன். ஏன்னா 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம்னு சொல்றாங்க. ஒரே ஒரு பொய் சொல்லி ஒரு வில்லன் ஆகக்கூடாதா? கராத்தே தெரியும் சார் அப்படின்ட்டு. சரி, எப்படி ஒரு 1 கழித்து ஷூட்டிங் எடுக்க போறாங்க, அதுக்குள்ள ஏதோ முடிஞ்ச அளவுக்கு கத்துக்கலாம் அப்படின்னு ஐடியா. நாளைக்கே ஷூட்டிங், உனக்கும் கமலுக்கும் ஃபைட் சீனு, ஜெய்சங்கர் சார் தோட்டத்தில் ஷூட்டிங் அப்படின்ட்டு. என்னடா அது பம்பா போச்சு, இது யாரோ ஒருத்தர் உண்மையை சொல்லித்தானு சொல்லி கமல் சார் ஆஃபீஸுக்கு போனேன். அங்கே போய் சார் இப்படி ஒரு பெரிய புழுகு புழுகிட்டேன், எனக்கு ஃபைட்டு தெரியுது, இப்போ நீங்கள் தான் சார் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் வந்து அந்த படத்தினுடைய ஸ்டன்ட் மாஸ்டர் கிருபா மாஸ்டர்னு ஒருத்தர், ஏதோ இந்த சினிமாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஃபைட்டு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வில்லன் தான் ஹீரோட்ட அடி வாங்குறதான வேலை, ஹீரோ அடித்தா எப்படி கைகாலை முடிச்சிக்காமல் கீழே விழுறது அப்படிங்கிறது மட்டும் சொல்லி கொடுத்தாரு. அந்த முதல் படத்துக்கு எனக்கு ஒரு 500 சம்பளம். ஆனால் அப்போவே நான் கொஞ்சம் காஸ்ட்லியான வாட்ச் ஒன்று கட்டியிருந்தேன். அந்த வாட்சோட விலை 650 ஃபைட் சீல் நடித்ததில் அந்த வாட்ச் உடஞ்சி போச்சு. முதல் படத்தில் நான் நடித்ததில் எனக்கு 150 நஷ்டம்.
13: என்னம்மா கண்ணு,

0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்ஸ்.
1: 11:45 மிஸ்டர் எஃப்எம் வானொலிகளில் ரெட் காப்பின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அதாவது சொல்ல மறந்த கதையில கூட ஒன்று வந்திருந்து சத்யராஜ் சொல்லியிருப்பார், தான் 500 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தேன் தன்னுடைய முதலாவது படத்திற்கு அப்படி என்று சொல்லி, ஆனா 600 ரூபாய்க்கு வாட்ச் கட்டியிருந்தேன். அதுக்கு முதல் ஒரு சம்பவம் நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அவர் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கேன். ஆனா அவர் முதல் முதல் நடிச்ச நாடகத்துல அவருக்கு கிடைச்ச சம்பளம் எவ்வளவு வேண்டு பார்த்தா சகனா, ஒரு 10 ரூபாய் இந்தியன் ரூபாய்களில் 10 ரூபாய் சம்பளம் தான் அவர் வாங்கி இருக்கின்றார்.
2: ஆமா, ஆனால் இப்ப வந்து அதையும் தாண்டி பெரிய இடத்துக்கு வந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் தனது கரியரில் நெகட்டிவ் ரோல்களிலும் ஆக்ஷன், எமோஷன்ஸ், டிராமா மற்றும் நகைச்சுவை கதாபாத்திரங்களிலும் நடித்திருக்கிறார். இருப்பினும் பாகுபலி படத்தில் கட்டப்பா கதாபாத்திரத்தில் நடித்த பின்னர் அவருக்கு தேசிய அளவில் ஒரு அங்கீகாரம் கிடைத்திருந்தது.
1: சரி, கட்டப்பா அப்படி என்று சொல்ல போது இந்த கேரக்டரில் நடிக்க வந்து இயக்குனர் ராஜமௌலி அவருடைய முதலில் தெரிவி யார் அப்படி என்று சொன்னா சத்யராஜ் இல்லையா? யாரு அப்படி என்று பார்த்தால் இந்த மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலுக்கு வழங்கப்பட்டதாகவும், சில காரணங்கள் அவர் அந்த வேடத்தில் நடிக்க முடியாமல் போனதால் சத்யராஜ் தான் கட்டப்பாவை நடிக்க வச்சதாகவும் கூறப்படுகிறது. ஆனா வந்து இது வந்து ஒபிஷியலா சொல்ல அங்கங்க காய்ச்சதை நாங்க அப்படியே அலாக்க ஒட்டு கட்டி கொண்டு வந்து
2: சொல்லிடுவோம்.
1: மோகன்லால் தான் கட்டப்பாவை நடிக்க இருந்தார், பட் லக்கிலி சத்யராஜுக்கு அது கிடைச்சிருக்குது. கட்டப்பாவே வாழ்ந்துட்டார்.
2: இப்ப கட்டப்பானா சத்யராஜ் தான் கண்ணுக்கு வருவேன்,
1: இனிமே மோகன்லாலும் வருவேன்.
2: நாங்க சொல்லியிருக்கிறோம்,
1: அதேதான். தொடர்ந்து மனிதர்கள் இஸ்டம் காற்றலையோடு
3: பல பல பல பாஹுபலி பயமே.

0: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேகன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710
1: போர்டன் ஃபிஞ்ச் சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. போர்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388
2: சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் October 2 முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் October 1 வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
3: Sigma's an action adventure film.
4: அப்பா பயமா இருப்பா, சொல்லிடுப்பா.
3: Filled with lot of new fresh elements.
5: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி.
3: Like heist, treasure hunt.
6: இன்னொரு கோடி.
7: What a wow. இந்த ரேடியோல மார்னிங் டைம்ல எல்லாம் பேசுவாங்களே, ஆர்ஜி சாம் தானே நீங்க?
2: உங்கள் பேராதரவுடன் ஆபிஷியல் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட்

0: FM 102.7 ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு. சிக்மா.
1: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் 416-332-2989. Some conditions may apply.
3: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.

0: சத்யராஜ் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காட்டிலையில் நேரம் சரியாக நண்பர்கள் 12 மணி.
1: தொடர்ச்சியாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்களும் கேட்டுக்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் .ca வழியாகவும் உங்கள் போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட கேட்டுக்கொள்ளலாம். அதே வழியில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
0: வெளியில் 13 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை இருக்கின்றது. 13 டிகிரி செல்சியஸாகவே உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகங்களில் எதுவித மாற்றமும் இல்லை.

0: பன்னிரண்டு மணி 5 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் வானொலிகளில் சத்யராஜ் ஸ்பெஷல் ரெட் கப் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: ஆமாம், அந்த வகையில் சத்யராஜ் அவர்கள் 70 வயதை கடந்தாலும் படங்களில் சுறுசுறுப்பாக நடித்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க இப்போ வர்ற திரைப்படங்களில் கூட எக்கச்சக்க திரைப்படங்களில் வந்து குணச்சித்திர நடிகராக வந்து அவருடைய அந்த தன்னுடைய நடிப்பை வந்து வழிகாட்டி வருகின்றார்.
0: நிச்சயம் 70 வயது வரட்டும் பாருங்க சார், எப்படி தம் மண்டறி குதிக்கிறவன்.
1: நாங்கள
0: 70 வயது வரட்டும்,
1: எங்கடவா எங்களை உருட்டே.
0: சரி, அது மட்டுமல்லாமல் 85 ஆண்டு பல மொழிகளில் 27 படங்களை அவர் நடிச்சிருக்கிறாராம். ஒரே வருடத்தில் அதிக படங்களை நடித்த ஒரே நடிகர் அப்படிங்கிற பெருமையும் இவரே சேரும்.
1: ஆமாம், அது மட்டுமில்லாமல் சத்யராஜ் அவர்கள் நடித்து வெளிவந்த சிறந்த திரைப்படங்களில் ஒன்று பெரியார். 2007 வெளிவந்த இந்த படம் இன்று வரை கல்ட் பிலிம் என்று பார்க்கப்படுகிறது. இப்படத்தில் சம்பளமே வாங்காமல் அவர் நடித்திருக்கின்றாராம்.
0: நடிகர் சத்யராஜ் ஸ்பெஷல் ரெட் கார்பட் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இது போல பல சுவாரஸ்யமான விடயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அழகான பாடல்களையும் நீங்கள் கேட்கலாம்.

0: சத்யராஜ் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற நேரம் 12:10.
1: அந்த வகையில் சத்யராஜ் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியில் அவரை பற்றிய இனிய தகவல்களையும் உங்களுக்காக ஏற்கனவே தந்திருந்தோம். முக்கியமாக சத்யராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அப்பாவாக நடித்த திரைப்படம் மிஸ்டர் பாரத். இந்த படத்தில் ரஜினியின் தந்தையாக நடிக்கும் பொழுது சத்யராஜுக்கு 31 வயது தானா, ஆனால் சத்யராஜின் மகனாக நடித்திருந்த ரஜினிக்கு 35 வயதா.
0: சரி பாருங்களே,
1: இளம் வயதிலிருந்தே படத்தை ஹீரோவாக கதாபாத்திரத்தில் மட்டுமே நடிக்காமல் படத்தில் முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரத்தில் தேர்ந்தெடுத்து நடித்திருக்கிறார். அதாவது குணச்சித்திர வேடங்களில் அப்போது இருந்தே அவர் வந்து நடித்து வந்திருக்கின்றார்.
0: நிச்சயமாக இன்று வரைக்கும் அதனாலே சத்யராஜுக்கு ஒன்று தனித்துவமான ஒரு இடம் இருக்குது அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து மனிதர்கள் இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: குளிர்காலம் நெருங்குகிறது. மார்க்மன் மெக்னிக்கல் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேரில் உங்கள் வாகனங்களை முன்கூட்டியே தயார்படுத்துங்கள். அனைத்து மேக்ஸ் அண்ட் பிராண்ட் டயர்களையும் ஹோல்சேல் விலையில் வழங்குகிறார்கள். ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் மற்றும் ஃப்ரீ அலைன்மெண்ட். வாகனங்களை சர்வீஸ் செய்யும் போது குவாலிஃபையிங் வாகனங்களுக்கு இலவச வைப்பர் பிளேட் பொருத்தப்படும். டொயோடா, Honda, Acura, Porsche, Lexus, Certified Pro and Hybrid Technician on site. Valvoline Express Care, Scarborough, Markham and Macnicol, Pioneer Gas Station, Arhil.
5: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421.
6: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன். 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
7: IP கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம், 905-554-5890.
8: என்றும் இசையுடன் உங்களுடன்
9: 102.7.
10: I'm very happy. Start music.
11: East FM Tamilian, red carpet in. Best of the best. Best of the best.
12: திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க.
13: நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க.
12: ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்,
13: போட்டே ஆகணும்.
14: நடைபெற்று முடிந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும்.
15: ஏயா, நாம ஒவ்வொரு வீட்டுக்கும் சொம்பும் குடம்பும் கொடுத்து ஓட்டு கேட்டோம். இவனுங்க என்னடா, சோப்பு டாப்பா கொடுத்து ஓட்டு கேட்டிருக்கானுங்க. டெபாசிட் வாங்குவானுங்க.
16: கவுண்டிங் நடந்துட்டு இருக்கு, அதை கொடுத்து இதை கொடுத்து சொல்றீங்க. தேர்தல் செல்லா சொல்லிட்டானா, நடத்த வேலை நிப்ப வைத்தியாரப்பா. அம்மாவாசா, டெபாசிட் வாங்குவியா?
17: கிடைச்சாலும் சந்தோஷம் தானே, கிடைக்காட்டி சந்தோஷம் தானே.
16: ஆமா, உனக்கு என்ன, பூரா எங்க காசு இல்ல, அர்த்தம் கட்டவனாங்கறியா?
17: ஒரு
16: பெஞ்சு போட்டு
17: என்னை கொஞ்ச நேரம் வெளியே
16: நிக்கிறேன் போற.
18: எனக்கு உள்ளே பிடிக்கலாம்ல.
17: ஐயோ, உள்ள மணியன்னுக்குறாருங்க.
18: அதனால என்னங்க,
17: அண்ணனுக்கு
19: மாமா.
18: முதல் சுற்று நிலவரப்படி சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 1500 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார்.
16: இன்னும் 1500 ஓட்டு ஏறிங்கிறாங்க, சொல்ல முடியாது. இதெல்லாம் பல்லடத்து ஓட்டு, நம்ம சாதிக்காரனுங்க. சுல்தான் படை என்னதான் தெரியும், மோசமானவனுங்க. சொதுப்புனாலும் சொதுப்பிடுவானுங்க.
18: சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 5000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார்.
17: சுல்தான் பேட்டை ஓட்டு எண்ணிட்டாங்க போல இருக்கு.
16: ஒரு ஆர்வத்துல போற, வேணும்ல அடிக்க மாட்டேன். ஆமா, சிகரெட் வாசி அடிச்சத நீங்களே குடிச்சீங்க.
18: நீங்க தம்பிங்க.
16: தம்பி?
18: ஆமாங்க.
16: முன்னாடி குடிக்க மாட்டேன், மரியாதையான வயன்ல.
19: ஏன் நின்னுட்டு இருக்கீங்க, உட்காருங்க.
17: அண்ணன் வந்துருவாரு, அதான் பாக்குறேன்.
18: சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர் அரங்கநாதனை விட 8000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 15000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 20000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார்.

0: என்னடே பசிட்ட வரும் போல் இருக்குது, அப்புறம் உட்காந்துருக்கேன், போக வேண்டியதானா?
1: என் சொந்த ஊரு பொட்டியை உடைக்கிட்டோம், நீங்க எகிறீங்களா இல்லையான்னு பாத்துருவோம்.
0: உங்க ஊர்ல தாண்டா நாங்க கள்ள ஓட்ட குத்துனோம்.
1: கள்ள ஓட்டா
0: நாகராஜ
2: சோழன் 35,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார்.
3: நாகராஜ சோழன் எம்ஏ,
4: சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ.
0: நீடிங் ஜாஸ்தி, அதுக்காக ஏன் ஆளுமலையா கை போடுற?
3: அது கையாட்டினா மேல தொட மேல முட்டிருச்சு, கை எடுக்கணுமா?
5: இருக்கட்டும் இருக்கட்டும்
3: இருக்கட்டுமாமா.
0: ஊட்டிக்கு தனியா தான் போகணும் போல் இருக்குதா?
2: நாகராஜ சோழன் 50,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்.

0: அமைதிப்படை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டீர்கள். நேரம் 12:27 நடிகர் சத்யராஜ் ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: அந்த வகையில் சத்யராஜின் கல்லூரி நண்பரும் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநராக பணியாற்றியவருமான மணிவண்ணன் சத்யராஜின் கல்லூரி நண்பர். இவர் இயக்கி 1984 வெளியான ஜனவரி 1 எனும் படத்தில் முதல் முறையாக ஒரு முக்கியமான துணை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் சத்யராஜ்.
0: தொடர்ந்து இவர் இயக்கிய 100வது நாள், 24 மணி நேரம் படங்களில் மெயின் வில்லன் ஆகும். அதுவும் கிட்டத்தட்ட கதாநாயகனுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரங்களில் சத்யராஜ் அவர்கள் நடித்திருப்பார்கள். கிரைம் த்ரில்லர் வகையைச் சேர்ந்த இந்த 2 படங்களுமே வெற்றி பெற்றன.
1: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் 1985 கார்த்திக் ரகுநாதன் இயக்கிய சாபி திரைப்படத்தில் முதல் முறையாக கதாநாயகனாக அன்றைய முன்னணி நடிகை சரிதாவுடன் ஜோடியாக நடித்திருந்தார் சத்யராஜ்.
0: இந்த படம் கூட வெற்றி பெற்றது. ஆனால் கதாநாயகனாக அவரை நிலைநிறுத்திய படம் எது அப்படி என்று பார்த்தால் கடலோர கவிதைகள் திரைப்படம் தான். தொடர்ந்து இணைந்திருங்கள் 12:30 ஈஸ்ட் FM செய்தி அறிக்கையும் நீங்கள் கேட்டு

0: பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca. East FM தமிழ் செய்திகள்.
2: கனடாவிலிருந்து அல்பர்ட்டா பிரிவது குறித்து பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிக்க இம்மாதம் வாக்களிப்பு நடைபெறவுள்ள நிலையில் அதில் பங்கேற்று பொது வாக்கெடுப்பை நிராகரிப்பது அவசியம் என அல்பர்ட்டாவின் 3D6 பூர்வக்குடியின சமூகம் அழைப்பு விடுத்துள்ளது. ஒருங்கிணைந்த கனடாவை வலியுறுத்தியுள்ள அது வாக்களிப்பாமல் தவிர்ப்பது பிரிவினைக்கு மறைமுக சம்மதம் தருவதாக அமையும் என எச்சரித்துள்ளது.
3: தமிழ்நாட்டில் மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளன. நாளை மறுதினம் வாக்களிப்பு இடம்பெறவுள்ளதுடன் 9 திகதி முடிவுகள் வெளியாகும். கடந்த சட்டசபை தேர்தல் முடிவுகளின் பின்னர் மக்கள் தீர்ப்புக்கு முரணாக திமுகவுடன் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்ற எடப்பாடி பழனிசாமி முயற்சித்ததை சுட்டிக்காட்டி அதிமுக எம்எல்ஏக்கள் பதவி விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததால் இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகின்றது. தவிர்க்க திமுக அதிமுக நாதக மற்றும் கம்யூனிஸ்டுகளுக்கான 5 முனை போட்டி நிலவுகின்றது.
2: இலங்கையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் குற்றவியல் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பொதுபல சேன அமைப்பு பொதுச்செயலாளர் ஞானசாரதீரர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். 2018 ஆண்டு விதிக்கப்பட்ட 6 வருட சிறை தண்டனையில் ஞானசாரதீரருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் அவர் தலைமறைவாகியிருந்தார்.
4: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: பாட்டு நாலு விஷயம்
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: எல்லாத்தையும் பார்த்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
2: 416-788-2426.
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்ப்பரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்ப்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
6: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
7: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. நவம்பர் 5 முதல் 7 நாட்கள் கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம். 416-455-3514.
8: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம்
9: 102.7. ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான், ஏய் ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான் தானே, ஜிம்முக்கு சிக்கான்,
10: ஜிம்முக்கு சிக்கான்,
9: ஜிம்முக்கு சிக்கான்,
10: ஜிம்முக்கு சிக்கான்,
9: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
10: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
9: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்,
10: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்.

0: அழகிய பாடல் கட்டீர்கள் ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து. இது ரெட் கார்பெட் தருணத்திற்கான நேரம். அந்த வகையில் சத்யராஜ் அவர்கள் வென்ற விருதுகள் என்று பார்க்கும்பொழுது தமிழக அரசின் உயரிய விருதான கலைமாமணி விருதை வென்றிருக்கின்றார்.
1: 1987 ஆண்டு வேதம் புதி திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதை வென்றிருக்கின்றார்.
0: 1991 ஆண்டு தமிழ்நாடு அரசு அவருக்கு MGR விருது வழங்கி கௌரவித்திருந்தது.
1: 2007 ஆண்டு பெரியார் விருது பெரியார் திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது.
0: 2007 ஆண்டு சத்யபாமா பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்திருந்தது.
1: அதேபோல் 2007 ஆண்டு 9 ரூபாய் நோட்டு திரைப்படம் அவருக்கு சிறந்த நடிகருக்கான விஜய் விருதினை பெற்றுத் தந்தது.
0: 2012 ஆண்டு நண்பன் படத்தின் சிறந்த துணை கதாபாத்திரத்திற்கான விஜய் விருதை வென்றிருந்தார்.
1: 2014 ஆண்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திற்காக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் பிலிம்பேர் அவார்ட்ஸும் இவருக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது.
0: இதேவேளையில் 2016 ஆண்டு ஆனந்த வீடன் சினிமா அவார்ட்ஸில் பெஸ்ட் ஆக்டருக்கான சப்போர்ட்டிங் ரோல் விருது வந்து வழங்கப்பட்டிருந்தது.
1: 2010 ஆண்டு பிலிம்பேர் அவார்ட்ஸ் சவுத்திற்கான விருது கிடைக்க பெற்றிருக்கின்றது கனா திரைப்படத்திற்காக பெஸ்ட் ஆக்டரின் சப்போர்ட்டிங் ரோல் கேட்டகரியில் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் சத்யராஜ் சாப்டரை மூடலாமா?
0: முடிடலாம்.
1: சரி, இதுவரை நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்புள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு முன்னும் மற்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்லும் நாங்கள்
0: சஹானா லிங்கநாத
1: சுகன்யா அகிலன் தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு சஞ்சயன் மற்றும் சுரேகா கலையகத்தில் நன்றி நேர்களை வணக்கம்
0: நன்றி.

0: பிரமிடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சூட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
0: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
0: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
0: 416-461-6401.
2: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
4: Leica Production சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 திகதி முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 திகதி வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
5: சிக்மாஸ் an action adventure film.
6: அப்பா பயமா இருப்பா, சொல்லிடுப்பா.
5: Filled with lot of new fresh elements.
7: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி.
5: Like heist, treasure hunt.
8: இன்னொரு கோடி.
9: What a wow. இந்த ரேடியோல மார்னிங் டைம்ல எல்லாம் பேசுவாங்களே. ஆர்ஜி சாம் தானே நீங்க?
4: உங்கள் பேராதரவுடன் ஆபீஷியல் ரேடியோ பார்ட்னர் East FM 102.7.
10: ஆடியன்ஸ் என்ன தேவையோ அது பண்ணு.
4: சிக்மா
11: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
12: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
11: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
13: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
14: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ.
0: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
14: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
15: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே? வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: 102.7.
1: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
2: ஒரு கேள்வி, ஆறு பதில்கள்.
1: வந்து இப்ப நான் என்ன சொல்றது?
2: எட்டு கயிர்களோடு உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்க்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது சிகரம் தொடு.
3: இதெல்லாம் எப்படி?
1: எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா.
2: சிகரம் தொடு.

0: நன்றி சுகன்யா மற்றும் சஹானா. இனிமையான வணக்கம் என்னங்களே. வணக்கம் சுரேகா.
1: வணக்கம் சஞ்சயன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: அந்த சுகத்தை வச்சு தான் ரெண்டு மணி நேரம் ஓடும். இன்றும் நாங்கள் இணைந்திருக்கிறோம். 4வது திகதி அக்டோபர் மாதம் 2026 வருடம் ஞாயிற்றுக்கிழமை. நேர்கள் அனைவரையும் மீண்டும் ஏஎஸ்எஃப்எம்மில் சிகரம் தொடர் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. அப்படித்தானே உங்களுக்கும்?
1: அப்படித்தான் எனக்கும்.
0: 8 கயிறுகள் இன்னும் வளமை போல் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த கயிற்றோடு விளையாடுவதுதான் உங்களுடைய வேலை.
1: அதுவும் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வந்திருக்கிறோம் அப்படின்றது நேயர்களுக்கு சொல்லணும்.
0: நீங்களே சொல்லிடுங்களேன்.
1: பழமையா பாராசூட்ல கொண்டு வரேன், ட்ரெயின்ல கொண்டு வரேன்.
0: எனவே நீங்கள் 8 கயிறுகள் உங்களுக்காக இருக்கிறது. 2 மணி நேரம் 8 நேயர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இணைந்து கொள்ளலாம். காய்ச்சி இலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்யலாம். நாங்கள் கேள்வி 2 தடவைகள் சொல்வோம். 15 வினாடிகளுக்குள் நீங்களும் நாங்களுமாக இணைந்து அந்த 6 பதில மூன்று மூன்றா பிரிச்சுட்டு உங்களுக்கு அந்த வெற்றியை தந்து சீக்கிரத்தில் ஏற்றி விட்டு நீங்க கேட்கிற பாட்டை நாங்கள் தருவோம். அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான்.
0: அதுக்கு என்ன செய்யணும்?
1: அழைக்கணும். 416-5544-0 வாயிலாக
0: 16 டிகிரி செல்சியஸ் அகற்றோனோ இருக்கிறது. 15 உணர்கின்றோம். பிற்பகல் வேலை 17 டிகிரி செல்சியஸாகவும் நள்ளிரவு வேலை 9 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் நாளை நாள் திங்கட்கிழமை சூரிய வெளிச்சம் நிறைந்திருப்பதாக இருக்கும். உயிர்கூட்டம் ஆங்காங்கே இருக்கும் என்றும் 15 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலையாகவும் 4 டிகிரி செல்சியஸ் அதிகுறைந்த வெப்பநிலையாகவும் இருக்கும் என்று எதிர்கூறல் தெரிவிக்கின்றது.
1: வாகன எரிபொருள் விலை என்ற நள்ளிரவுக்கு பின்னர் எந்த விதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை.
0: அப்படித்தான்
1: இருக்கு.
0: நல்லா இருக்கா? டெவலப்மெண்ட் தெரியுது.

0: ஒரு மணி பத்து நிமிடம் இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் ஃபிஃப்த் அனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர். செப்டம்பர் 30ஆம் தேதி முதல் அக்டோபர் 4 வரை உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு சேகூலி இல்லை, சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கும் மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், மெஜஸ்டிக் சிட்டி மாலில், 2900 மார்க்கம் ரோட், யூனிட் A30, ஸ்காப்ரோ, 416-321-7554.
0: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் மெகா கிளியரன் சேல். $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 வரை விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ஸ்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
1: சிகரம் தொட கேட்டுக்கொண்டிருக்கணும். இது நேர் விருப்பம் மாதிரி தானே, உங்கள் விருப்பம், அதாவது நம்பரும் உங்கள் விருப்பம், வந்துட்டீங்கன்னா பாட்டும் உங்கள் விருப்பம்.
0: சொல்றேன்
1: பல விஷயங்கள் எதிர்பார்க்காம வரும்,
0: வருது அப்படியே அருவி மாதிரி
1: கொட்டுது. இணைந்து கொள்ளலாம். 4165544040 வழியாக ஒரு மணி 11 நிமிடம் சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
2: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
4: என்னது,
3: இப்பவே வெளிக்கிடுங்க. விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 VJ ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
1: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர்,
7: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
8: காற்றில் பரவும் இசை போல
9: ஈஸ்ட் FM.

0: கற்பனை வளர்த்ததுதான் வரணும் நிகழ்ச்சிக்கு.
1: ஏதாவது ஒண்ணு நாங்க சொல்லுவோம்,
0: என்ன தருவாய் நீங்க, உங்களுக்கு தருவோம் பாடல் தருவோம், நீங்க தான்
1: இல்ல அதுக்கு முதல் கேள்வி தருவோம், அதுக்கு முன்பு பதில தருவோம்,
0: அதுக்கு நீங்க எங்களுக்கு இலக்கத்தை தரணும், நாங்க கேள்விய தருவோம்,
1: மாறி மாறி ஏதாவது நடந்து சிகரம் தொட்ட பாடல்
0: வாங்கல்தான், அவ்வளவுதான் சரியான பதிலை சொல்லி, சரியான பதில ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லி உங்களுக்கு உதவி செய்வோம் நாங்க
1: நிச்சயமா.
0: சரி, அந்த பாடலை உங்களுக்கு தருவோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவிலிருந்து அல்பர்டா பிரிவது குறித்து பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா என தீர்மானிக்க இம்மாதம் வாக்களிப்பு நடைபெற உள்ள நிலையில் அதில் பங்கேற்று பொது வாக்கெடுப்பை நிராகரிப்பது அவசியம் என அல்பர்டாவின் ட்ரீட்டி 6 பூர்வக்குடியின சமூகம் அழைப்பு விடுத்துள்ளது. ஒருங்கிணைந்த கனடாவை வலியுறுத்தியுள்ள அது வாக்களிக்காமல் தவிர்ப்பது பிரிவினைக்கு மறைமுக சம்மதம் தருவதாக அமையும் என எச்சரித்துள்ளது.
3: தமிழ்நாட்டில் மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தல்களுக்கான பிரச்சாரங்கள் இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளன. நாளை மறுதினம் வாக்களிப்பு இடம்பெறவுள்ளதுடன் 9 திகதி முடிவுகள் வெளியாகும். கடந்த சட்டசபை தேர்தல் முடிவுகளின் பின்னர் மக்கள் தீர்ப்புக்கு முரணாக திமுகவுடன் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்ற எடப்பாடி பழனிசாமி முயற்சித்ததை சுட்டிக்காட்டி அதிமுக எம்எல்ஏக்கள் பதவி விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததால் இந்த இடைத்தேர்தல் இடம்பெறுகின்றது. தாவேக்கா, திமுக, அதிமுக, நாதாக்கா மற்றும் கம்யூனிஸ்டுகள் என 5 முனை போட்டி நிலவுகின்றது.
2: இலங்கையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் குற்றவியல் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தீரர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். 2018 ஆண்டு விதிக்கப்பட்ட 6 சிறை தண்டனையில் ஞானசார தீரருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பை நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் அவர் தலைமறைவாகியிருந்தார்.
4: இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போறோம். அப்படி வந்து நீங்க ஒரு டெனன்ட்க்கு N4 நோட்டீஸ் தரீங்க ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்னு நீங்க தந்தீங்களாக்கா முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 இருந்தது நீங்க லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்போவுமே 7 இல்லை அதுக்கும் கூட லேட்டாக ஆக்குறாங்க. 3 பீரியடில் அவங்க லேட்டாக பண்ணாங்களானா இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக ரெண்ட்டை லேட்டாக பே பண்ணுறாங்கன்னுட்டு அர்த்தம். நீங்கள் அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிகிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்கள் ஹியரிங்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்கிறாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனால தான் நான் ரெண்ட்டை பே பண்ணாமல் விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களேனா, இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 காஸ்ட் என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆணும் லேண்ட்லார்டுக்கு, அப்போ தான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்கில். இன்னொன்று என்ன ரூல்னுட்டு பார்த்தீங்களா N12 இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ்னுட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 இல்லை 90 அண்ட் 1 காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 விச் மீன்ஸ் 4 டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் 416-888-9492. Thank you.
1: Real Estate Market Update. மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
5: எத்திசையும் எங்களிசை.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா ரஞ்சன் ஆலப்ராஜு ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப் எம் 102.7
2: AJAX Mitsubishi-யில் இப்போது the sale to remember no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge no tires steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate AJAX Mitsubishi-யில் the sale to remember தமிழில் பேச அகமத் தம்சேன் 437-860-7002
3: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, தி பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ, 416-535-2323.
4: டொரண்டோ மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
5: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல் கமர்ஷியல் ரெசிடென்சியல் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700 416-989-4700
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421 416-626-8421
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: 1:40 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சிகரம் தொடு ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அது என்ன சொன்னாலும் ஒன்றுல இருந்து மூன்று மாறி மாறி
9: இது இல்லாட்டி அது அது இல்லாட்டி எல்லாமே நம்ம நேயர்கள் தான் சஞ்சயன். இன்றைக்கு வரலாம் கைட்டு தெரிவு செய்ய
8: இருந்தோம் நாங்க அப்படி சொல்லணும்,
9: அதை சேர்த்துருவோம்,
8: அதுதான் முக்கியம். சரி, எனவே இன்றும் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கைட்டை தெரிவு செய்ய வேண்டும், கேள்வியை சொல்வோம். 2 தடவைகள் 15 வினாடிகளுக்குள் இருவருமாக இணைந்து 6 பதில்களை சரியாக சொல்லி உங்களை சிகரத்தில் ஏற்றி சிகளும் தொற்ற பாடலை தருவோம். அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
9: 416-554-4040.

0: 1:45 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: என்ன ஸ்லோ ஆயிடுது வண்டி?
0: இல்ல, அது ஒரு எக்ஸைட்மென்ட்ல.
2: தெரிவு
0: G7 அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளில் 6 சொல்லுங்கள். G7 அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளில் 6 சொல்லுங்கள்.
1: நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஜப்பான்,
2: சீனா,
1: திரும்ப சொல்லுங்க.
0: இந்தியாவா?
1: திருத்தலாம்.
2: சைனா?
1: திருத்தலாம். இத கொஞ்சம் முன்ன முதல் சொல்லி இருந்தீங்கன்னு சொல்லி
0: நாங்க அடுத்த பதிலுக்கு வந்திருப்போம்.
1: சரி, நன்றி இணைந்த கொண்டமைக்கு. நன்றி நிதி இணைந்து கொண்டமைக்கு நன்றி. அதிலே G7 அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளை சொல்வோம். கனடா, அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான். இதுதான் சரியான பதில். இதுலயே நாங்கள் 6 கேட்டிருந்தோம். 7 இருக்கு, அதுல 6 நாங்க கேட்டிருந்தோம். இணைந்து கொள்ளலாம். நீங்களும் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.

0: Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM.
0: 102.7. Weekend East FM. The greatest
2: radio station. போர்டனின் ஃபிஞ்ச் சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் CDCP திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள கெனேடிய குடியிருப்பாளர்களுக்கு பல் மருத்துவ சேவைகள் இலவசமாக கிடைக்கலாம். நீங்கள் இன்னமும் CDCP விண்ணப்பிக்கவில்லையா? BSRV டென்டல் ஆபீஸ் விண்ணப்பிக்க உதவுகின்றது. போர்டன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸில் பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கும். வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
3: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184. 416-720-1184.

0: ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 அண்ட் பூரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலூன் தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க் மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 4169973862 அல்லது
2: அனுபவம் கொண்ட நிறுவனம் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 6473025748
3: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க.
1: நேரம் 2 மணி, சிகரம் தொடுக்கெடு கொண்டிருக்கிறோம் ஈஸ்ட் எஃப்எம்இல். டொரண்டோ 18 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறது, 20 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
2: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த விதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை.
1: சிகரம் தொடு நிகழ்ச்சிகளை இன்னும் 1 மணி நேரம் உங்களிடம் இருக்கின்றன. நீங்கள் இணைந்து கொள்ளலாம், கயிற்றை தெரிவு செய்யலாம், கேள்வியை 2 முறை நாங்கள் சொல்வோம். 2 வாரமாக இணைந்து 6 பதில்களை மாறி மாறி சொல்லி 15 வினாடிகளுக்குள் உங்களுடைய வெற்றியை தீர்மானித்து நீங்கள் கேட்கின்ற அந்த சிகரம் தொட்ட பாடலை நாங்கள் தருவோம்.
2: கண்டிப்பா அழைக்கலாம். 416-5544-0040.
1: பாஸ்கரன் கந்தையாத அரப்பில் உருவாக்கியுள்ள ஈழத் திரைப்படமான போராட்டம் ஓட்சைட் சினிமாவில் இன்று மாலை 3:30, நாளையும் நாளை மறுதினமும் மாலை 6:30. யோக் சினிமாஸில் இன்று மாலை 7 மணிக்கும் நாளை நாளை மறுதினமும் மாலை 9:30 காண்பிக்கப்படுகின்றது. நீங்களும் தொடர்ச்சியாக சிகரம் தொடு நிகழ்ச்சிகளை இணைந்து சிகரத்தை தொடலாம். 416-5544-0040 வழியாக இணைந்து

0: இல்லை அந்த பின்னுக்கு வர ஸ்வரம் இருக்கு தானே, ஸ்வரம் பாடுறதுக்கு ரோமான் பாட சொன்னாராம், அதெல்லாம் அந்த எழுதி கொடுக்க மாட்டாங்க ஸ்வரம் எல்லாம். இப்படி டியூன் சொல்லி சிலர் ஸ்வரம் எழுதி கொடுப்பாங்க, சிலர் பாடி காட்டுவாங்க அந்த பாட்டை கேட்டுட்டு பாடுறது, அல்ல சிலர் கொஞ்சம் நல்ல இசைஞானம் உள்ளவங்க நல்லா தெரிஞ்சவங்க ஸ்வரம் பாடக்கூடியவங்க ஸ்வரத்தை பார்த்து பாடுவாங்க. இது ஸ்வரம் பாட சொல்லியிருக்கிறார். அது எப்படின்னு சொன்னால், அந்த பியூர் கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பாடுற நேரத்தில் இப்படியான லைட் மியூசிக் பாடுற நேரம் அவங்களுக்கு ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் வாசிக்க மாட்டாங்க, ரிதம் வாசிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக உள்ளுக்கு டிக் டிக் டிக் என்ன அந்த தாளமோ அந்த தாளம் தான் போயிட்டுருக்குமா. அப்போ இவங்களுக்கு அந்த தாளத்தை போட்டு ஸ்வரம் பாட சொல்ல, அப்படியே அந்த இந்த மழை பொழிகிற அப்படி சொல்லுவாங்க, இங்கே ஸ்னோ பொழிகிற அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பொழிஞ்சு தள்ளியிருக்கிறா. பொழிஞ்சு தள்ளினத்தில் ஒரு பிசுறு தான் இந்த பின்னுக்கு போகிற அந்த அந்த ஸ்வரம்.
1: எவ்வளோ ஒரு இனிமையாக பாடியிருப்பாங்க,
0: ஆனால் அவ்வளோ பாடியும் கடைசா அது எப்படி ஸ்டார்ட் பண்ணாவோ அப்படியே முடிச்சாவும். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த வாய்ஸ் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு, எவ்வளவு ஸ்ட்ராங் ஆன ஒரு சிங்கர்
1: அப்படின்னு.
0: நித்யஸ்ரீ மகாதேவன். 2:07 இடையில கேப்ல ஃபீல் பண்றதா, அவ்வளவுதான்.
1: இது நல்ல ஒரு செய்தி,
0: நல்ல ஒரு செய்தி,
1: நல்ல இருக்கு. இசை ரசிக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி.
0: சரி, நீங்களும் உங்களோட இணைந்து கொள்ளலாம், சிகரம் தொடவில் இணைந்து சிகரத்தை தொடலாம், அழைக்கலாம்.
1: 4164544404.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ்பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
2: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
3: Like a production, Subhashkaran, பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் October 2 முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் October 1 வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
4: Sigma's an action adventure film.
5: Appa, bye marba, sulidba.
4: Filled with lot of new fresh elements.
6: Indha soodum bodhiyum oru coin oda rendu pakkam varum.
4: Like heist, treasure hunt.
7: Inoru kodi.
8: What a wow. Indha radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
3: Ungal peeradharvudan official radio partner East FM 102.7.
9: Audience ku enna theviyo adu pannu.
3: Sigma.
10: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
11: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
10: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128. 416-835-4128.
11: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
12: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
13: ABS Mr. P. Singaraj. வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவமிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS Mr. P. Singaraj. தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS Mr. P. Singaraj. பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
14: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்.
13: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
15: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
16: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் .ca. ஈஸ்ட் எஃப்எம்.

0: பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல் கேட்டோம். சிகரம் தொடுக்கெடு கொண்டிருக்கின்றோம்.
1: நீங்களும் சிகரம் தொட்ட பாடலை கேட்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தணும். அதுல இருக்கிற கயிற்று இலக்கத்தை வந்து நாங்க சொல்லுவோம். அதை வந்து சரியா 15 வினாடிக்குள்ள இருக்கிற பதில வந்து நீங்களும் நாங்களுமாக சேர்ந்து சரியாக சொல்லி சிகரம் தொட்ட பாடலை தருவதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். அழைக்கலாம் 416-554-4040.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: கனடாவின் புதிய பசிபிக் லைன் மசகெண்ணெய் குழாய்த்திட கட்டுமானம், எதிர்கால சந்தை நகர்வுகள் மற்றும் புவி அரசியல் மாற்றங்கள் குறித்த கரிசனங்களை தாண்டியும் கட்டி முடிக்கப்படும் என சக்திவேல் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கனடாவை கட்டி எழுப்பும் சட்டத்தின் கீழ் முதன்முறையாக தேசிய முக்கியத்துவ அந்தஸ்தை இத்திட்டத்திற்கு வழங்கி அண்மையில் கனடிய பிரதமர் மாக்ரானி அறிவித்திருந்தார்.
4: தமிழ்நாட்டில் மோசமான ஆட்சியையும் அரசியலையும் செய்யும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தல்களில் மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தாவேக அரசு அமைந்துள்ள 4 மாதங்களிலேயே நாடு சிரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதேவேளை லஞ்ச ஊழலற்ற நிர்வாகத்திலும் மக்களின் பாதுகாப்பிலும் எந்த சமரசத்திற்கும் தமது அரசு இடம் கொடுக்காது என தெரிவித்துள்ள முதலமைச்சர் விஜய், உண்மையான மக்களாட்சியை உருவாக்கிய தமிழ்நாட்டு மக்கள் இத்தனை காலமாக ஏமாற்றி வந்த திமுகவையும் அதிமுகவையும் இடைத்தேர்தல்களிலும் புறந்தள்ளுவார்கள் என கூறியுள்ளார்.
3: இலங்கையின் கிழக்கில் மட்டக்களப்பில் மயிலத்துமடு மாதவனை மேய்ச்சல் தரை ஆக்கிரமிப்புக்கு எதிராக 1500 நாட்களுக்கு மேலாக போராடும் பண்ணையாளர்களை அரசாங்கம் கைவிட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சாடியுள்ளது. தமிழர் பூர்வீக மேய்ச்சல் நிலம் பெரும்பான்மை இனத்தவரால் ஆக்கிரமிக்கப்பட்ட விவகாரத்தில் நியாயமான தீர்வினை வழங்க அது வலியுறுத்தியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: குளிர்காலம் நெருங்குகிறது. மார்க்மன் மெக்னிக்கல் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேரில் உங்கள் வாகனங்களை முன்கூட்டியே தயார்படுத்துங்கள். அனைத்து மேக்ஸ் அண்ட் பிராண்ட் டயர்களையும் ஹோல்சேல் விலையில் வழங்குகிறார்கள். ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் மற்றும் ஃப்ரீ அலைன்மெண்ட். வாகனங்களை சர்வீஸ் செய்யும் போது குவாலிஃபையிங் வாகனங்களுக்கு இலவச வைப்பர் பிளேட் பொருத்தப்படும். Toyota, Honda, Acura, Porsche, Lexus, Certified Pro and Hybrid Technician on site. Valvoline Express Care, Scarborough, Markham and Macnicol, Pioneer Gas Station, Arhil.
3: Wow, அதுப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு.
4: எப்படி ஏண்டா? எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்சர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
6: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 289-275-8795. You are in good hands with Allstate.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: I love, I love, love, I love, I love.

0: 2:51 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றோம். சிகரத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தோம் பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் உருவாகியுள்ள ஈழ திரைப்படமான போராட்டம். வுட் சைட் சினிமாவில் இன்று மாலை 3:30, நாளை மறுதினமும் மாலை 6:30, யோக் சினிமாஸில் இன்று மாலை 7:00, நாளையும் நாளை மறுதினமும் மாலை 9:30 காண்பிக்கப்படுகின்றது. அந்த தகவலோடு நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளும் இணைந்திருந்த நேயர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போலவே வருகின்ற வாரமும் நிச்சயமாக உங்களை சிகரத்தை தொட வைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகின்றோம்
1: அப்படின்னு சொல்லி நான் தான் விடைபெற போறேன். தொடர்ந்து ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியுடன் சஞ்சயன் மற்றும் ராஜேஷ் இணைந்திருப்பார்கள். இதே போலவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேயர்களே.
0: நன்றி சுரேகா. அளிக்கின்ற விளம்பரங்கள் மற்றும் பாடலை தொடர்ந்து நாங்கள் ரசிகர் மன்றத்தோடு இணைந்திருக்க போகின்றோம்.
2: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are you? Weekend East FM 102.7. Weekend East FM, the greatest radio station.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
4: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
4: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
4: மற்றும் 30 நியூ டெல்லி Drive, Unit 67, Markham.
5: 416-461-6401.

0: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்று தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
2: Soul Solutions, Foot Clinic, நீண்ட நேரம் நீர்ப்பதால் ஏற்படும் கால்வலி, Arthritic Pain, ஆணிக்கூடு, பித்தவெடிப்பு போன்றவற்றுக்கு Soul Solutions, Foot Clinic, பாதங்கள் அல்லது கால்களில் ஏற்படும் வலிகளை குணப்படுத்த Shockwave Therapy, இலகுவான புதிய சிகிச்சை முறை, நீரிழிவு உள்ளோருக்கு கால் பாதங்கள் பற்றிய மதிப்பீடு, Custom Made Orthotics மற்றும் Braces, எல்லா விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். பாத நிபுணர் கவிப்பிரியா கந்தவேல், நம்பர் 20, நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 72, மார்க்கம், 905-471-4000.
3: வீக்கெண்ட் ஈஸ்ட் FM 102.7.

0: வணக்கம் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம்.
1: வணக்கம் சஞ்சயன்.
0: எல்லாத்துலயும் ஒரு சுணக்கமா இருக்கு.
1: வணக்கம் சுணக்கம் அந்த ரேஞ்சுக்கு போறீங்களா? இருக்கு, மைக் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வைப்போமே. ஆமா, மைக்கு தானே நம்மளுக்கு முக்கியம் இல்ல? குரலை சரியா வாங்கினாதான் வெளியே கொண்டு போவோம். அதனால அந்த கேப்லக்குள்ள விடமாட்டேன்றீங்க நீங்க. வணக்கம் சொல்லிடுவோம். இன்னொரு வணக்கம் சொல்லியாச்சு உங்களுக்கு. நேர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி வழக்கம் போலவே இந்த வாரமும் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நம்ம ரசிகர் மன்றம் களைகட்ட போது எக்கச்சக்கமான விஷயங்கள் வரப்போகுது. ஏராளமான சமாச்சாரங்களாம் கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 40 வருஷத்துக்கு பின்னாடி போய் அங்கே என்ன நடந்தது டைம் மிஷினில் அதையும் போய் பார்த்து வரப்போகிறோம். இப்படி பல சம்பவங்கள் காத்துட்ருக்கு. 2 மணி நேரத்துக்கு நீங்கள்லாம் காதெல்லாம் கூர்மையாக தீட்டி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும்.
0: இன்னொரு கம்ப்ளிமெண்ட் சொல்லிடுவோமே. என்னோட வந்து சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க இந்த ப்ரோக்ராமுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டார். விளங்குது அவங்களுக்கு, இவ்வளவு ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லி விளங்குது. இதுக்கு மட்டும் இல்ல, எல்லா ப்ரோக்ராமுக்கும் எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணாம ஒண்ணுமே இல்ல, ஒர்க் பண்ணாம ஒண்ணு சக்சஸ் பண்ண இல்லாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப அதையும் பகிர்ந்துட்டு
1: உணர்கின்றோம்.
0: அதே வேளை இரவு வேளை 10 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை வீழ்ச்சி அடையும் என்றும், நாளை நாள் திங்கட்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ், குறைந்த வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ்.
1: ஈஸ்ட் எஃப்எம் உலகத்துல எந்த மூலையிலிருந்து நீங்க கேட்டு மகிழணும் அப்படின்னா ஈஸ்ட் எஃப்எம் .ca, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பேஜஸ்லையும், யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனல்லையும் எங்கிட்டு இருக்கோம். அங்கேயும் உங்களுக்கு பிரத்யேகமான நிறைய கண்டென்ட் இருந்துருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
0: அதே போலவே நாளை நாள் எரிபொருள் விலையிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை.
1: சரி, அதெல்லாம் சொல்லிட்டு நீ ஜெயிலர் 2 ஒரு பாட்டு போட்டுக்கிறீங்க சஞ்சய், என்னவோ தெரியல. ஜெயிலர் 1 ஒவ்வொரு பாட்டு வரும்போது அப்படியே பக்கு பக்குன்னு சூப்பராக இருந்துச்சு. அந்த இந்த ஜுஜிபி ஜுஜி பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்ட உடனே சரி இன்னொரு கேட்கணும் ஆசையாக இருந்தது. ஆனால் ஜெயிலர் 2 வந்து நீங்கள் சொன்னீங்களா சுணக்கம், அது எனக்கு இன்னைக்கு சுணக்கம் கிடையாது. ஆனால் அனிருத்துக்கு சுணக்கமா இல்லாட்டி நம்ம நெல்சனுக்கு தலிவா அவரு என்னங்க, இவங்க ரெண்டு பேரும் சொல்கிற கேட்டு அவர் பாட்டுக்கு ஆ ஓகே அப்படின்றவர். அவர் நெல்சனுக்கு சுணக்கமா அனிருத்துக்கு சுணக்கமான்னு தெரியல.
0: அவர்
1: அது எல்லாம் கரெக்டு தான். அது நல்லா போச்சு அப்படின்னா பெருமையா சொல்லுவாரு, நல்லா போல அப்படின்னா
0: நல்லா போச்சுன்னா ஒரு கார் கிடைக்கும்.
1: கார் நிறைய வாங்கி வச்சாராம், அதனால கூட சுணக்கமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஆமா, காருக்கு வந்து சர்வீஸ் விடணும், கிளீன் பண்ணும். அப்படி பார்த்த மாதிரியா? சரி, நேற்று போனவே போட்டும் ஜெயிலர் மாதிரி சொல்லிட்டு போறாரு நினைக்கிறேன். 3 மணி 4 நிமிடம்

0: நான் இது நேற்று போனவை நேற்று போலவே போகட்டும். இது பாத்தீங்கன்னா ஜெயிலர்ல ரத்தமாறை ரத்தமாறைன்னு சொல்லி விஷால் மிஷ்ரா அந்த பாட்டை பாடிட்டு
1: போய் நடுவுல அந்த பிட்டு வந்து சேதில்ல இந்த பாட்டுலயே.
0: அது நாங்க என்ன வெச்சுதான் வஞ்சகம் பண்றோம்.
1: நாங்க படம் பார்த்து கதை சொல்லணும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒன்னாம் கிளாஸ் படிக்கும் போது வெறும் போட்டோ மட்டும் தான் போட்டுருப்பாங்க, அதை வச்சு நம்ம கதை சொல்லணும். நான் என்ன பண்ணிக்கிற இந்த பாட்டை கேட்டே ஒரு கதை யோசிச்சு வச்சிட்டேன். ஏன்னா அவங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த படம் ஆரம்பிக்கும் போது எப்படினாலும் மகனை பிரிவது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதனால அதை கொஞ்சம் காமிக்கணும்ல, இன்னும் ஃபீலிங்ஸ் தான் இருக்காரு நம்ம ஜெயிலர் அப்படின்றதுக்காக. ஆரம்பத்துல ஏதாவது அந்த ஞாபகம் வரும், அதனால அந்த ரத்த மாதிரி அதையும் சேர்த்து விட்டு
0: சொன்னேன்.
1: மட்டும்
0: எடுத்துட்டு மிச்சதெல்லாம் பாக்குறானே அப்படி பாத்துருப்பாரு. இப்ப விஷால் பானத்துக்கு பதிலாக என்ன செய்யிருப்பாங்கன்னு சொன்னா, இப்ப சங்கர் மாதவன் ஆட் பண்ணிருக்காங்க. சங்கர் மாதவன் ஆட் பண்ணதான் வேல்யூ இதுக்கு. அந்த இதை பெருசா சொல்றதுக்கு இல்லை, ஓ சங்கர் மாதவன் பாடியிருக்காருன்னு சொல்லி சொல்ற நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த அதுல வேல்யூ என்னது கூடும். அப்ப அப்படி ஒன்று ஆட் பண்ணா நம்மட பழச அப்படி மறைஞ்சிருவோம்னு ஜோதிச்சா நாங்க விடுவோமா?
1: அதெல்லாம் நாங்க விட மாட்டோம். நான் இந்த பாட்டு போறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த ஜெயிலர் ஒன்ல வந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்து ஜெயிலர் டூ கம்பேர் பண்ணும்போது நான் மட்டும் சொல்லல, எனக்கு அது மாதிரி தோணுச்சு. சரி, என்னோட ஒரு குரூப்ஸ் இருக்காங்க அவங்க கிட்ட வந்து, சரி இது பத்தி சரியா நான் ஃபீல் பண்ணுறது 100% 200% நீங்கள் சொல்றது கரெக்டு, ஜெயிலர் டூவில் என்ன எங்கள் பாட்டு எதுவுமே சரியில்லைங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ முதல் அடியே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வளவடா குழவலான் இருக்கு அவங்களுக்கு.
0: பாருங்க, நான் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன்.
1: என்ன சொல்லிட்டீங்க?
0: அது அந்த இன்ட்ரோ சாங்லாம் முதலாவது பாட்டை அப்படி இறக்கி எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பிரபலம் அடையதோ அதை வச்சு தான் படம் ஓடுதா ஓடலையான்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அனிருத்துக்கு அண்மையில் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி பட்சி சொல்லுது. நான் சொல்லலை,
1: அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு பாருங்க, அடுத்த படத்தில் வந்து நம்ம வந்து அனிருத்துலாம் பழைய ஆகிட்டாரு, நீ வந்து மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் ஆஃப் சவுத் ஏஷியா இருந்துட்டு போ, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து நல்ல பாட்டு வேணும், நான் வந்து எஸ்ஏஐட்ட போகிறேன். எங்கே? எஸ்ஏ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போறான்னு சொல்லிட்டு எஸ் சாயா பேங்க் அவர்கிட்ட போறாங்க சொல்லிட்டு நிறைய பேருக்கு வழங்க மாட்டேன்றதுக்காக சரி கண்டிப்பா நடக்க போகுது பாருங்க. அவெல்லாம் கோச்சிக்க மாட்டாரு அப்படின்னு
0: சொல்லி 16ஆம் தேதி 15ஆம் தேதி படம் வர போகுது. ஏற்கனவே ஒரு ஆள் இதுக்காக நான் தள்ளி டிசம்பருக்கு போறேன்னு சொல்லி சொன்ன ஒரு ஆள் இருக்கிறார். அப்ப டிசம்பரா நவம்பரா நவம்பர் ஆகும் நவம்பருக்கு தங்க
1: ஓம் ஓம் சாப்டர் ஒன்னா.
0: அவர் சில வேலை கவலைப்படுறாரு, அச்சா வந்திருக்கல
1: இதுதான சரியான டைம், பத்துமணா சரியா இருக்கு
0: அப்படி என்றி
1: மாமா படம் சரியில்லை மர்மம் படத்தை எல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு
0: அதுதான் தெரியல. என்ன நடக்க போதோ தெரியல, ஏன்னா ட்ரெயிலர் இன்னும் வரல.
1: படமே கிடையாது.
0: நீங்க சொன்ன மாதிரி கொல கொலை ஆயிரும், அதால இந்த சீன் எடுக்கலான்னு சொல்லி நெல்சன் நிக்கிறான். அப்படி அந்த சீனை எடுத்தா யூஏ, எடுக்கலண்டா ஏ.
1: ஓகே,
0: தலைவருக்கு பெரிய திண்டாட்டம்.
1: இதுல தேவையில்லாம கூலிக்கு வேற நல்ல ஏ கொடுத்து, அது ஒண்ணுமே இல்லாத ஏ கொடுத்து, அதுவும் ஓடாம விட்டு
0: அதுக்கே ஏ
1: கொடுத்து சொல்றீங்க. அடுத்த வாரம் வந்து தெரிஞ்சிடும் என்ன இருக்கு அழக போகுது அப்படின்ட்டு. அடுத்த வாரம் தானே 14 தானே 15
0: அடுத்த வாரம் தானே
1: அக்டோபர் 15. ஆமா, இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது.
0: அடுத்த வாரம் வந்து ஏதாவது சொல்லுவோம் நாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா படம் வர்ற வரைக்கும் சொல்லுவோம் நாங்க.
0: படத்துக்கு பிறகும் சொல்லுவோம்.
1: சரி, 3:13 முகூர்த்தம் ஜுவல்ஸ் வழங்கும் 5th anniversary ஸ்பெஷல் ஆஃபர். செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை. 24 கேரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விசேட சலுகை. முகூர்த்தம் ஜுவல்ஸ், மெஜஸ்டிக் சிட்டி மாலில், 2900 மார்க்கம் ரோட், யூனிட் A30, ஸ்கார்பரோ. 416-321-7555.
0: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையினை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்திறனிகளை தன்னுடன் நினைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜ். வேகோ வெட்ஸ்லோ 416-993-8443. ஒன்டாரியோ அரசின் பொதுச்சுவைக்கான விருதினை வென்றவர். இப்பொழுது தமது அலுவலகங்களை கார்ன்வால், ஒடவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகின்றார் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்ராஜ். 416-993-8443.
1: 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாட்டை இன்ட்ரோ வச்சுக்கிற படத்துக்கு வந்தார். அப்படியே கூலிங் கிளாஸ் எல்லாம் நல்லா சுத்தி போட்டு
0: சூப்பரா இருக்கு.
1: ஆமா, இப்ப பாருங்க எப்படி வந்து நிக்கிறாருன்ட்டு தொடர்ந்து பேசலாம். ரசிகர் மன்றம்.

0: 3:18 ஈஸ்ட் எஃப்எம்இல் ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் உருவாகியுள்ள ஈழத் திரைப்படமான போராட்டம் உட்சைட் சினிமாஸில் நாளையும் நாளை மறுதினமும் மாலை 6:30 யாக் சினிமாஸில் நாளையும் நாளை மறுதினமும் மாலை 9:30 காண்பிக்கப்படுகிறது.
0: எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல் $1,450 விற்கப்படும். மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர்.
2: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க.

0: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி, பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
1: Ajax Mitsubishi-யில் இப்போது the sale to remember, no charge 10-year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the sale to remember. தமிழில் பேச அகமது தம்சேன், 437-860-7002.
2: பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 $1,00,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி கொண்டாட்டம், மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா, ரஞ்சித், ஆலம் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
5: Weekend, East FM 102.7.

0: 3:27 டேர் டெவில்லும் இதே மாதிரி ஒரு பாட்டு வருமா? இந்த ஜிபி மாதிரி டிடின்னு ஏதாவது பாட்டு வைப்பாரா?
1: டேர் டெவில் அதுக்கு பதிலாக பட்ஜெட் டெவில் என்று வைக்கலாம் போல இருக்கு.
0: பட்ஜெட்டுக்கு
1: டெவிலாக சொல்லி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கேன்டா. அந்த என்ன முதலாவது என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் முதலாவது போஸ்டர் வந்ததில்ல அந்த படத்தை பற்றி, படத்துக்காக தயாரிக்கிற முதலாவது போஸ்டர். அது சாதாரணமாகவே ஃபோட்டோஷூட்டெல்லாம் பெரிய அளவில் செய்வாங்க, எல்லா படத்துக்குமே பெரிய அளவில் ஃபோட்டோஷூட்டெல்லாம் செய்வாங்க. அந்த ஃபோட்டோஷூட் செய்கிறதே பெரிய விளம்பரமாக அந்த படத்துக்காக. ஆனால் இது என்ன செய்யறாங்க தெரியுமா, ஏஐயில் செய்யறாங்க.
0: வெள்ளை கலரில் கோட் ஷூட்லாம் போட்டு உட்காந்துருந்தாரு, கண்ணாடி போட்டுட்டு, அது இந்த ஏஐ பழசு. அதுக்கப்புறம் வந்திருக்கா ஒன்று சொல்லவே இல்லை, ஏதாவது சொல்லுங்க. இப்போ ஏதாவது
1: அது ஏஐயில் செய்து பட்ஜெட்டுக்காக ஏஐயில் செய்து விட்டுருக்குறாங்க.
0: இவர் ஃபோட்டோவெல்லாம் வந்து கீழே வேற போட்டு போறாங்கன்றாங்க. அது வேற இவரும் வந்து அந்த ஷூட்டிங் பண்ணாங்களா லண்டன்ல, ரெண்டு பேரும் வந்து போட்டோ எடுக்கிற மாதிரி ஷூட் பண்ணாங்கல்ல, அந்த போட்டோ யாரோ கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் வந்து தூக்கி தெருவில் போட்டு போயிட்டாங்க. அதை வந்து நியூஸ் போட்டு இருந்தாங்க. அதனாலதான் இவருக்கு இதுவும் டவுனா இருக்கு, அதுவும் டவுனா இருக்கு, யாரும் கவனிக்க மாட்டேன்றாங்க, ஷூட்டிங் மட்டும் எடுத்து விட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர் பழமிட்டு இருக்கிறாங்க.
1: அது ஏஐல எடுத்துக்கிறாங்க, அந்த பட்ஜெட்டுக்காக அப்படி செய்தேன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த அளவுன்னு தெரியலண்டா, தெரியும் அவர் மாசம் எந்த அளவுன்னு சொல்லி தெரியும். அப்படி இருக்கத்தக்கதா இப்போ டே டெவில் வரப்போகிற படம், அதை என்ன என்ன செய்ய போறான்றதுலாம் நமக்கு தெரியாது. குட் பேட் அக்லியில் அது பெரிய
0: அளவில் மட்டும் கதை தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, இருக்கு படம் பார்த்தீங்க அதில் கதை தெரிஞ்சவங்களுக்கு.
1: நான் கதை எப்படி சொல்லலை,
0: நீங்க தானே சொன்னீங்க கதை தெரியாது. நீங்க
1: பட்ஜெட் டெவில் எப்படி நான் காய்க்கிறேன்,
0: அதுதாங்க அந்த படத்துக்கு கதை தெரியாதுன்னு சொல்லி. சரி, ஏன்னா படம் வரல, குட் பேட் அக்லியில் படம் வந்துச்சு, அந்த படத்துக்கு கதை தெரியுமா உங்களுக்கு? சார் கதை தெரியுமா தெரியாது சொல்லுங்க. நீங்க
1: மொத்த பாதமா இல்லையா
0: ஏதாவது சொல்றீங்க. நீங்க பாருங்க டைவர்ஷன் டாக்டிக்ஸ் வந்து நீங்க அங்கேயே வச்சு அங்கேயே விட்டு வந்துடணும், இங்க வந்து கொண்டு வரக்கூடாது.
1: கதை தெரிஞ்சா என்ன ஏன் கூட மொத்த நான்
0: பாக்கு சொல்றீங்க?
1: நீங்க என்ன பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறேன்.
0: இன்னைக்கு சொல்லிருக்கீங்க இன்னைக்கு அந்த படத்தை கதை தெரியல அப்படின்ட்டு. படம் வரட்டும், படம் வந்த பிறமும் வந்து கதை தெரிய போறது இல்லை.
1: ஆதிக்கு ரவிச்சந்திரனுக்கே கதை தெரியாதான்.
0: ஓ அதுதானே,
1: உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: ஆனால் அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தும் நான் வந்து பண்ணால் வந்து அந்த எனக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க டைரக்டர் தான் பண்ணுவேன் அப்படின்னு நிற்கிறாரு பார்த்தீங்களா. அதை வந்து
1: இல்லை சொல்கிறாங்க, இதை விட சிவா பரவாயில்ல, சிவாவோட போயிருக்கோம்.
0: அப்படியா,
1: இல்லை விஷ்ணு வார்த்தனை திரும்பி உள்ளுக்குள்ள கேட்டுக்குள்ளே எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது எப்படியும்
0: சிவா முருகதாஸ் மட்டும் விட்டு வச்சிருக்கிறீங்க நீங்க. இன்னும்
1: முருகதாஸ்
0: விஷ்ணுவர்தன்லாம் வந்து ஏற்கனவே போயிட்டாங்க, அவங்க மார்க்கெட் விட்டு போவோம், அவங்களுக்கு திரும்பி கொண்டு வரீங்க. நீங்க முருகதாஸ் வச்சு செய்யலையா? அவர் வச்சதுனாலதாங்க வந்துச்சு.
1: இல்ல இல்ல, தீனா தீனா அவங்க சேரல
0: சொல்றேன், அதான் சொல்றேன்
1: சேரல தானே. இனி அவர் குரங்கு மானதுல வச்சு படம் எடுக்க போறா, அவர் போயிட்டாரு
0: மனுஷங்களை வச்சு நம்பி முடியல,
1: யோசனம் இல்ல. அதனால இந்த மாதிரி போயிருவோம் அப்படி,
0: ராமநாதன் ரூட்லயே போவோம் நம்ம அப்படின்னு இருக்காரு அவரு.
1: அதான் ஒர்க் அவுட் ஆகும்ட்டு அப்படி இருக்கு நிலவரம். என்னத்த சொல்ல,
0: நிலவரம் கலவரமா இருக்கு. சரி, டேர் டெவில் வந்தாதான் தெரியும் நம்மளுக்கு என்ன போகுது அப்படின்ட்டு.
1: நான் புது பேர்
0: பட்ஜெட் டெவில், ஓகே
1: மாத்திட்டேன் பேரு. நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு.
0: பட்ஜெட் டெவிலா டேர் டெவிலா படம் எப்படி வந்தாதான் தெரிய போகுது, கதை எதுவும் தெரிய போறது இல்ல. போனோமா உட்காந்து நல்லா அழகா ட்ரெஸ் போட்டு விட்டாங்களா அவரு, பார்த்தோமா
1: நாங்க ரெண்டு படம் பார்க்க போய்.
0: ஆமா கண்டிப்பா போய் ஆகணும், போனாதான் தெரியும் அந்த எஃபெக்ட் வரும். சரி, தொடர்ந்து பேசலாம். 3:30, இது ரசிகர் மன்றம்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
3: தமிழ் செய்திகள்.
1: கனடாவின் புதிய பசிபிக் லைன் மசகு எண்ணெய் குழாய் தட கட்டுமானம், எதிர்கால சந்தை நகர்வுகள் மற்றும் புவி அரசியல் மாற்றங்கள் குறித்த கரிசனங்களை தாண்டியும் கட்டி முடிக்கப்படும் என சக்திவள அமைச்சர் தெரிவித்துள்ளார். கனடாவை கட்டி எழுப்பும் சட்டத்தின் கீழ் முதன்முறையாக தேசிய முக்கியத்துவ அந்தஸ்தை இத்திட்டத்திற்கு வழங்கி அண்மையில் கனடிய பிரதமர் மார்க்கானி அறிவித்திருந்தார்.
0: தமிழ்நாட்டில் மோசமான ஆட்சியையும் அரசியலையும் செய்யும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தல்களில் மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தாவேக அரசு அமைந்து 4 மாதங்களிலேயே நாடு சிரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதேவேளை லஞ்சம் ஊழலற்ற நிர்வாகத்திலும் மக்களின் பாதுகாப்பிலும் எந்த சமரசத்திற்கும் தமது அரசு இடம் கொடுக்காது என தெரிவித்துள்ள முதலமைச்சர் விஜய், உண்மையான மக்களாட்சியை உருவாக்கிய தமிழ்நாட்டு மக்கள் இத்தனை காலமாக ஏமாற்றி வந்த திமுகவையும் அதிமுகவையும் இடைத்தேர்தல்களிலும் புறந்தள்ளுவார்கள் என கூறியுள்ளார்.
1: இலங்கையின் கிழக்கில் மட்டக்களப்பில் மயிலத்தமடு மாவதனை மேய்ச்சல் தரை ஆக்கிரமிப்புக்கு எதிராக 1500 நாட்களுக்கு மேலாக போராடும் பண்ணையாளர்களை அரசாங்கம் கைவிட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சாடியுள்ளது. தமிழர் பூர்வீக மேய்ச்சல் நிலம் பெரும்பான்மை இனத்தவரால் ஆக்கிரமிக்கப்பட்ட விவகாரத்தில் நியாயமான தீர்வினை வழங்க அது வலியுறுத்தியுள்ளது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: நல்ல பாட்டு நாலு விஷயம்
0: எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு.

0: ட்ரெண்ட் பாட்டு ட்ரெண்ட் பாட்டு உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர் PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கல் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960
2: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve PTC Licenses, Business Licenses, Accounting, Tax, Payroll and HST Filing, Citizenship, PR, Work Permit, மற்றும் Sri Lankan Dual Citizenship பெற உதவுதல். All types of sponsorships, எதுவானாலும் அழையுங்கள். KM Business Solutions, 6472221775. இவை மட்டுமல்ல, Residential and Commercial Mortgage-க்கும் KM Business Solutions, 6475221775, kmbusiness.ca.
0: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
4: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம், 416-298-2777 mortgagesolutions.ca.
5: Easy tune பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

0: அனிருத் இசையமைத்துள்ள ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2 படத்தின் பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவருகின்ற நிலையில் பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படத்தின் ஆடியோ லான்ச் இல்லை என்று உத்தியோகபூர்வம் இல்லாமல் தயாரிப்பு தரப்பு சொல்லியிருக்கான். அத்தோட இப்படம் ஐமேக்ஸ் வடிவிலும் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைப்பிற்கு எதிராக போடப்பட்ட வழக்கில் இருந்து விடுபட்டது டிமாண்டி காலனி 3. இந்த படம் டிசம்பரில் வெளியிட திட்டமிட்டு ப்ரமோஷன் பணிகளை முடக்கிவிட திட்டமிட்டுள்ளதாம் இந்த பட தயாரிப்பு நிறுவனம். 2021 OTT-யில் வெளிவந்து மக்களிடையே பெரு வரவேற்பை பெற்று வெற்றி பெற்ற ப. ரஞ்சித்தினுடைய சர்பேட்டா பரம்பரை படத்தினுடைய இரண்டாம் பாகத்தின் படப்பிடிப்பு ஒரு வழியாக ஆரம்பமாகியது. ஆர்யா நாயகனாக தொடரும் சர்பேட்டா பரம்பரை ரவுண்ட் 2 படமும் மக்களிடையே பெரு வரவேற்பை பெறும் என்று நம்பிக்கையோடு இருக்கின்றாராம் இயக்குனர் ப. ரஞ்சித். பார்க்கிங் இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்க சிவகார்த்திகேயன் நடித்துக் கொண்டிருக்கும் படத்தில் 1980 ரஜினி நடித்து வெளியாகிய பொல்லாதவன் படத்தில் இடம்பெற்ற நான் பொல்லாதவன் பாடலை ரீமிக்ஸ் பண்ணி பயன்படுத்தியிருக்காங்களாம். ஒழுங்கா ரைட்ஸ் புறப்பட்டதா ஒருக்க செக் பண்ணுங்கப்பா. அஜித்தின் டேர் டெவில் படத்திற்காக பார்த்து பார்த்து செலவழிக்கின்றார் அஜித். அதன் தொடர்ச்சியாக இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கே போட்டோஷூட் பண்ணாமல் AI மூலம் வடிவமைக்கப்பட்டதான். ரொம்ப சிக்கனமோ, நமக்கு வந்தால்தான் கஷ்டம் தெரியும். ஆயுத எழுத்து படத்திற்கு பிறகு சுமார் 22 ஆண்டுகள் கழித்து மணிரத்னம் இயக்கத்தில் சூர்யா மீண்டும் நடிக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளன. இது சூர்யாவின் 50வது படமாக இருக்கலாமா? காரணம், ஜோதிகாவின் சாய்ஸ் தான் இயக்குனர் மணிரத்னமா. அப்ப மறக்க முடியுமா? அண்மை காலமாக பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து நடிக்கும் கீர்த்தி சுரேஷ் மற்றும் மிஷ்கின் வழக்கறிஞர்களாக நடிக்கும் நீதிமன்றத்தை மையப்படுத்திய திரைப்படம் சத்யவான் சாவித்ரி நவம்பர் 20 திரைக்கு வரும் என தயாரிப்பு தரப்பு அறிவித்துள்ளது. அறிமுக இயக்குனர் பிரவீன் எஸ் விஜய் இயக்க சாம் சி எஸ் இசையமைத்திருக்கின்றார். ராஜ்குமார் பிரியசாமி இயக்க தனுஷ் மம்முட்டி இணைந்து நடித்துள்ள ஓம் சாப்டர் 1 திரைப்படம் நவம்பர் 20 திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. முதலில் அக்டோபர் 16 வெளியிட திட்டமிடப்பட்டிருந்த இந்த படம் ரஜினிகாந்தின் ஜெயிலர் 2 அக்டோபர் 15 வெளியாவதால் தள்ளி வைக்கப்படுவதாக தனுஷே அறிவித்தார். இந்த வாரம் வெளிவந்த பத்தா, சிக்மா, ஏழு கடல் ஏழுமலை, அன்பிலவன் மற்றும் மிஸ்டர் பாரத் ஆகிய படங்களில் வசூலிலும் மக்கள் ஆதரவிலும் முன்னிலை பெற்றது விஜய் சேதுபதி நடிப்பில் உருவான பத்தா. இந்த திரைப்படத்திற்கு திரையரங்குகளில் காட்சிகளையும் அதிகரித்துள்ளதாம். ஜெயிலர் 2 படத்திற்கு AS சான்றிதழா அல்லது US சான்றிதழா என்பது இயக்குனர் நெல்சனின் கையில் தானாம். சில வன்முறை காட்சிகளை வெட்டினால் UA, இல்லை என்றால் A என்று கராரா சொல்லிட்டாங்களாம் சென்சார். விட்டு சொல்லிய காட்சி மிக முக்கியம் என்கின்றாராம் நெல்சன், ஒரே திண்டாட்டத்தில் தலைவர்.
1: எனக்குன்னே
0: வருவீங்களா?

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல் விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 6478334998. அத்துடன் 2027 மாடல்கள் வந்துவிட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம் 6478334998.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் புரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
4: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர் மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங். 6478910742.
5: லைகா ப்ரொடக்ஷன், சுபாஷ்கரன் பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 வியாழக்கிழமை 20 முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
6: Sigma's an action adventure film.
7: Abba, bye marba, sulidba.
6: Filled with a lot of new fresh elements.
8: Inda soodum bodhiyum oru coin oda rendu pakkam varum.
6: Like heist, treasure hunt.
9: Inoru kodi.
10: What a wow. Inda radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga.
5: Ungal peeradarvudan official radio partner East FM 102.7.
11: Audience ku enna theviyo adu pannu
5: Sigma.
12: Wagons Legal Services.

0: Rangan Wagons Legal Services 416-473-8472 Wagons Legal Services
1: Happy என்றுமே ஹாப்பி.
2: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
1: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
4: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
5: Weekend vibration. East FM 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 4 மணி. ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 20 டிகிரி செல்சியஸ் ஆற்றோணம் இருக்கிறது, 20 உணர்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்த பிரகாசமான ஒரு நாளாக இருந்தாலும் வெளியில போறவங்களும் சூரிய வெளிச்சத்தால கொஞ்சம் பொக்கையா இருக்கலாம். ஆனா உள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழுகுழுப்பா இருக்கும். நடந்து போறவங்களுக்கும் கொஞ்சம் குளிரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நடந்து போறவங்கன்னு சொல்லி சொல்றது என்ன தண்டா, வானத்துல போறீங்க கண்ணாடிக்குள்ள சூரிய வெளிச்சம் வந்தா அந்த வெக்க வேற வேண்டாம், அதான் நான் சொல்ல வந்தது.
2: இல்ல நீ வெதர் மட்டும் சொல்லாம அதுல ஒரு அறிவு பூர்வமா அறிவியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி அறிவு கண்ணை திறந்து வைக்கிறீங்க.
1: அதானே தேவை, சும்மா சொல்லிட்டு போறதுல என்ன இருக்கு?
2: கரெக்ட் கரெக்ட்.
3: காலத்தால் அழியாத மனது மறக்காத காவியங்களை விட்டு பார்க்கும் நேரம். பார்த்த ஞாபகம் இல்லையோ?
1: நிச்சயமா பார்த்து ஞாபகம் இல்லையோ பகுதியில் இந்த 86 வந்த படத்தை சொன்னால் அதிகமானவர்கள் பார்த்துருப்பாங்க. ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும், அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு படம். 86 வந்தது புரட்சி இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர்
2: மூன்றாம் தலைமுறை அவரு. சரி, இரண்டாம் தலைமுறை பத்தி பேசுவோமா? ஏன்னா அவருடைய அப்பா படம் வந்து பார்ப்போம் அப்படின்னா, இல்ல அவர் அப்பா எவ்வளவு படம் நடிச்சாரோ அதை விட அவங்க தாத்தா வந்து நிறைய படம் இயக்கிருக்காரு. சரி, அவருக்கு தான் கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதனால அவருடைய
1: மரியாதை
2: இல்லைங்க, அவரு வந்து இப்பதான் வளர்ந்து வராருங்க. 3rd தலைமுறை, 2rd தலைமுறை ரெண்டுக்கு நடுவில் சாண்ட்விச் மாதிரி, அங்கிட்டும் கிடையாது இங்கிட்டும் கிடையாது. அவரு வந்து ஒரு பெரிய 70 படத்துக்கு மேல 75 படத்துக்கு மேல பண்ணிருக்காரு அவரு. இவர் இப்பதான் இளைஞராக வளர்ந்து வராரு. அவர் நடுவில் கொஞ்சம் ஆத்துல ஒரு கால சேர்த்த ஒரு கால இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. அதனால அவர் டீல விட்டுட்டு நம்ம நேரடியாக தாத்தாவுக்கு போயிடலான்ட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணிருக்கிறோம்.
1: என்னங்க
2: நீங்க தாங்க மிரட்டுறீங்க, இப்போ மக்களே எல்லாம் பாத்துக்கவங்க ஏதோ மிரட்டுறாரு நம்ம சஞ்சயன்.
1: நான் மிரட்டல, நான் சொல்றேன் கவனமா கதைங்க.
2: கவனமா தாங்க கதைச்சிட்டு இருக்கிறேன் நானு. ஆமாங்க, 3rd தலைமுறைக்கும் 3rd தலைமுறைக்கும் நடுவில் இருக்கிறது 2rd தலைமுறை. அது சாண்ட்விச்
1: தானே, அது ரெண்டு பேரும் சொல்லிட்டீங்க.
2: நான் ஒருதான் சொன்னேன், இவர்தான் திரும்ப திரும்ப சொல்றாரு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. சரி, போவோம்
1: 3rd தலைமுறைக்கு போவோம்.
2: 1986 பிப்ரவரி 14 ஒரு காதல் தினத்தன்னைக்கு படம் வந்திருக்கு. ஆனா ஒரு காதல் மையப்படுத்த திரைப்படமா கிடையாது. ஏன்னா எஸ் ஏ சந்திரசேகர் வேற சொன்னீங்க புரட்சி இயக்குனர் அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு அந்த பேர் கிட்டத்தட்ட அந்த டைம்லேயே வந்துருச்சு. 85 வந்து நிறைய பேர் என்னப்பா இவர் படத்துக்கு போனால் ஒன்று கோர்ட் வாசலை காமிக்கிறார், இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாரு, வாதாடுறது பிரச்சனையாக போகுது, இல்லாட்டி சட்ட புத்தகத்தில் இபிகோ 302 பேசிட்டு இருக்காரு, இவர் படத்துக்கு போகலாமா வேணாமான்னு அது ஒரு பெரிய குவஷன் மார்க்காக இருந்தது. ஆனால் நான் அதெல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு முழுக்க முழுக்க நான் குடும்பத்தை சார்ந்த ஒரு படம் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் விளம்பரத்தில் சொல்லியிருக்கிறாங்களாம் இந்த படத்தில் கோர்ட் காட்சிகளோ போலீஸ்களோ கிடையாது அப்படின்ட்டு ஒரு விளம்பரம் சொல்லி பண்ணிருக்காங்க. ஆமா, நம்பி வாங்க சந்தோஷமா போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு நம்ம எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள். அது மட்டும் இல்லாம மலையாளத்துல 2-3 வருஷமா ஓரளவு பணம் பண்ணி நல்லா வந்துட்டு இருந்த ரகுமான் அவர்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தின பெருமையுமே வந்து நம்ம எஸ் ஏ சிக்கு தான் சாரும். அவர் இந்த படத்துல நடிக்கும் போது பாத்தீங்கன்னா வெறும் 19 வயசுங்க. 19 வயசுல ஒரு ஹீரோவா அறிமுகமாகி, ஆனா 19 வயசு மாதிரி தெரியாது, பார்த்தா ஒரு mid-20s இருக்க மாதிரி தான் தெரியும். அந்த அளவுக்கு நல்லா வாட்ட சாட்டமா ஆள் இருப்பாரு. அவர் தான் அந்த படத்துக்குரிய ஹீரோ. அந்த ஹீரோ ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு நடிகர் யாரு பாத்தீங்கன்னா ராஜேஷ். அவர் வந்தாலே தெரிஞ்சிடும் இவருக்கு இந்த கேரக்டர் தான்ப்பா. ஒன்னு யாராவது கல்யாணம் யாராவது காதலிச்ச போனா இவரு கல்யாணம் பண்ணிருப்பாரு, இல்லாட்டி இவரு கல்யாணம் பண்ண போனா யாராவது காதலிப்பாங்க, இல்லாட்டி இவரு வந்து யாராவது விட்டு கொடுப்பாரு, இல்லாட்டி இவரது இறந்து போவார் அப்படின்ற மாதிரி.
1: ராஜேஷ் என்ற பேர்ல உள்ளாக்கல
2: இதோ குடும்பத்துல குழப்பத்தை கொண்டு பண்ணிருக்கீங்க நீங்க. நான் மட்டும் கிடையாது ராஜேஷ், உலகத்துல
1: இல்ல சொல்லக்கூடிய ஒரு சிரிப்பு சிரிச்சு
2: என்ன சிரிச்சு
1: இல்ல ஒரு சிரிப்பு சிரிச்சு நீங்க சொன்னீங்க.
2: நீங்க ரோட்ல தடிக்கு விழுந்தா பத்துல ஒருத்த ராஜேஷ் தான் இருக்கிறான் கேட்டுட்டு இருந்தா பிரச்சனை ஆக போகுது. சரி, ராஜேஷ் வந்து அவர் ஒரு நடிகரா
1: இருக்காரு.
2: ஆமா, 3rd நடிகர். அடுத்தது பாத்தீங்கன்னா நதியா. இந்த படத்துல வந்து இரட்டை வேடம் நடிச்சிருக்காங்க அவங்க. 80s நிறைய பேருக்கு தெரியும் நதியா வந்து எப்படி கொடி கட்டி பறந்தாங்கன்ட்டு. நீங்க அவங்களுக்கு 86 நீங்க அப்போ காலேஜ்ல வந்து இருந்திருப்பீங்க, அவங்களுக்கு ரசிக மன்றம்லாம் வச்சீங்க. இந்த ரசிக மன்றம் கிடையாது, அங்க ஊர்ல வந்து நதியா ரசிகர் மன்றம் அப்படின்னு வச்சிங்கலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத உங்ககிட்ட கேட்டால் தெரியும். ஆனால் நீங்கள் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. கேப் விட்றேன், எதாவது சொல்கிறீங்களா சொல்ல மாட்டீங்களா நீங்கள்? சரியா, யோசிச்சு சொல்லுங்க. அது எந்த கிளை, எத்தனை பேர் இருந்தீங்க அதெல்லாம் சொல்லுங்க. இயக்குனர் இது தலைவர் யார், பொருளாளர் யார், அதெல்லாம் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுப்போம். இது போக பார்த்தீங்கன்னா மனோரமா, செந்தில், எஸ் ஏ சந்திரசேகர் வந்து ஒரு சின்ன கேமியோ கூட பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் எம் என் ராஜம் அவங்களும் வந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில். இதற்கெல்லாம் முக்கியமான ஒரு ஆள் இருக்கிறாங்க யார் அப்படின்னா, ஏ கே உடைய மனைவி திருமதி ஏ கே. ஆமாம், அவங்க வந்து பேபி ஷாலினி, அப்போ வந்து பேபி ஷாலினியாக இருந்தாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பேக்டாக ஒரு 7-8 பேர் தான், அவங்க தான் வந்து இந்த படத்தில் முதன்மையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு லேட் எயிட்டிஸ் இருந்தாலுமே எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சார். அந்த வகையில் எஸ்எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு நம்ம எம்எஸ்வி அவர்களுடைய. அதே மாதிரி லேட் 80s இருந்தாலும் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ப கொஞ்சம் அடாப்ட் பண்ணி கொஞ்சம் புதுசு புதுசாக சவுண்ட்லாம் கொடுத்து, நீங்கள் வழக்கமாக சொல்லுவீங்கள்ல அது என்ன, இது பாங்கோஸ், பாங்கோஸை கொஞ்சம் அப்படியே சுதியை குறைச்சி மற்ற ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் ஏற்றி ட்ரம்ஸ் எல்லாம் ஏற்றி கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரகுமான் வந்து ஒரு டான்ஸர் கம் ஸ்டேஜ் பர்ஃபார்மராக வருவார். ஸோ உங்களுக்கு தெரியும், ஸோ எந்த மாதிரி வந்து மியூசிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஸ்கோ டான்ஸராக இருப்பார். ஸோ டிஸ்கோ டான்ஸர்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மியூசிக் போடணும். அதையெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக்குமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். இந்த படத்தை பற்றி இவ்வளோ பேசியாச்சு. இந்த படத்துலேருந்து ஒரு சூப்பரான ஒரு பாட்டு
1: இல்லை, நீங்கள் எம்எஸ்வியை பற்றி சொன்னீங்க, இந்த பாட்டு நான் கேட்குற டைமில் எனக்கு ஒரு டவுட்டே வந்துட்டு திரும்பி ஒருக்கா ரீசெக் பண்ணுவோம் அப்படின்ட்டு திரும்பி போய் செக் பண்ணது. இது உண்மையில் எம்எஸ்வி தானா அல்லது இளையராஜா அல்லது ட்ரெண்டி வரும் சேர்ந்து எதுவும் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா எம்எஸ்வி தான் கன்ஃபார்ம் பண்ணதுப்புறான்னு சொல்லி. உண்மையில் வித்தியாசமே இருக்குது, நிறைய வித்தியாசங்கள் அந்த பாட்டிலே இருக்கும்.
2: சரி, இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்டு தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம், இது ரசிகர் மன்றம்.

0: எலக்ட்ரிக் ட்ரம் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு மேஸ்திரி அந்த காலத்திலே. 4:11 நிமிடம் ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் உருவாகியுள்ள ஈழத் திரைப்படமான போராட்டம் உட்சைட் சினிமாஸில் நாளையும் நாளை மறுதினமும் மாலை 6:30 யாக் சினிமாஸில் நாளையும் நாளை மறுதினமும் மாலை 9:30 காண்பிக்கப்படுகிறது.
0: வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையினை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்திறனிகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கின்றார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அழைக்க வேண்டியவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: 1986 அதில் ரகுமான் வந்து கல்யாணம் பண்ணல இன்னும், ராஜேஷ்க்கு வந்து கல்யாணம், நதியா மனைவி இருக்கிறாங்க, பேபி ஷாலினி குழந்தை இருக்கிறாங்க. ஆனால் ரகுமான் வந்து இல்லைங்க, நீங்களே வந்து கிட்டத்தட்ட ஃபேமிலி மாதிரி இருக்கிறீங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கும் ரகுமானுக்கும் அவ்வளோ பெரிய பாண்டிங் இருக்கும். ஷாலினியும் ரகுமானும் இந்த எப்படி சொன்னால், காலை எந்திரிச்ச உடனே முதல்ல வந்து நான் இந்த மாமாவை தான் பார்ப்பேன், அவரை பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன்ற மாதிரி அவ்வளோ ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. அதனால் கல்யாணம் பண்ணால் வந்து இந்த மாதிரி பிரிய வேண்டியிருக்கும் அதெல்லாம்னு நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பார். அப்படியே கல்யாணம் பண்ணனா கூட எனக்கு உங்கள் மனைவி மாதிரி ரொம்ப அழகாக, அது மட்டும் இல்லாமல் குடும்ப பொறுப்போடு இருக்கிற ஒரு பெண் கிடச்சா மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ரெண்டு பேரும் எல்லாமே ஒரே ஊரில் இருப்பாங்க. அப்புறம் மாற்றலாகி வேறு ஊருக்கு போயிடுவாங்க. ராஜேஷ்க்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, உங்களுக்கு வேறு ஊருக்கு போங்க அப்படின்ட்டு அவன் இப்போ போகும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரகுமானுக்கு. சரி பிரியிறாங்களே பிரியிறாங்களே அப்படின்ட்டு இதே கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ரகுமானை தேடி நதியாவே வருவாங்க. என்னடா அது நதியா வந்துக்கிறாங்கன்னு பார்த்தா அங்கே தான் கதையில் ட்விஸ்ட்டு. நான் நதியா கிடையாது, ஐ மீன் நான் வந்து அந்த நதியா கிடையாது, நான் வந்து வேற ஒரு நதியா, ஆனால் உங்கள் ஃபேன், வந்து உங்கள் பர்ஃபாமன்ஸ்லாம் பார்த்துருக்கேன், உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு பார்த்த உடனே அவங்கள பழகின பிறகு வந்து இவங்களை ரொம்ப பிடிச்சி போயிடும். சரி இவங்களை லவ் பண்ணி இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க, மியூச்சுவலாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கும்போது அங்கே ஊருக்கு மார்ஷலாகி போனாங்க இல்லையா, அங்கேருந்து ஊர்லேருந்து ஒரு ஃபோன் வரும், என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நதியா வந்து விபத்தில் இறந்துருப்பாங்க, அந்த ராஜேஷுடைய மனைவி வந்து இறந்துருப்பாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, யாருக்கிட்ட, நம்ம திருமதி ஏகே கிட்டே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் வந்து தாங்க முடியாது, அவங்களுக்கு சின்ன பொண்ணு, அம்மா வந்து இறந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுன்றதுக்காக, இல்லை ஹாஸ்பிட்டல் இருக்காங்கம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்லி ஒப்பத்திட்டு இருப்பார் ராஜேஷ். அப்புறம் இவரும் வருவார் ஊருக்கு வரும்போது இந்த நதியாகவும் கூப்பிட்டு வந்துடுவார். சுச்சுவேஷனை பார்த்துட்டு ஒன்று பண்ணு, நீ தான் வந்து அந்த அம்மா நதியாவா நடி, ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க, கொஞ்சம் அப்படியே புரிகிற மாதிரி டைம் வந்த பிறகு நம்ம அந்த அவளுக்கு ஷாலினிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, இல்லைம்மா அவங்க அம்மா இறந்துட்டாங்க இவங்க வேற ஒருத்தன்னு சொல்லி நம்ம புரிய வச்சுக்கலாம், அது வரைக்கும் வந்து நீயே நடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் முதல்ல யோசிப்பாங்க, எதுக்குங்க நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணான்னு இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் மற்றொரு இன்னொருத்தருக்கு போய் எப்படி நான் வந்து மனைவியாக நடிக்க முடியும், அம்மா மட்டும் நடித்தா பரவாயில்ல, அதே குடும்பத்திற்குனா மனைவியாகவும் நடிக்கணும்ல, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல, வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப உயிர், நீ வந்து நடிச்சு தான் ஆகணும்னு சொன்ன உடனே அவங்களும் சரி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. போக போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஷாலினுடைய அன்பு பார்த்து இவங்களுக்கே வந்து மனம் மாறிடும் ஒரு சமயத்தில். சரி இவ்வளோ வந்து பாசமாக அந்த பொண்ணு இருக்குது, இந்த பொண்ணை விட்டு நம்ம எப்படி பிரிய போகிறோம், எப்படி வந்து உண்மையாக சொல்ல போகிறோம், தாங்குமா அப்படின்னு சொல்லி ரகுமானுமே வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். பேசாமல் வந்து நீ வந்து அவங்க அம்மாவே இருந்துக்கோ, நான் பரவாயில்ல, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போல அப்படின்னு சொல்லிடுவார். இந்த விஷயத்த வந்து ராஜேஷ்ட போய் சொல்லுவாங்க. ராஜேஷ் வந்து சொல்லுவார், கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, என்னுடைய மனைவி இறந்துட்டா நான் வேறு எந்த ஒரு பொண்ணையுமே வந்து நினச்சி கூட பார்க்க மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் என்னோடய நண்பனை, என்னோடய நண்பனுடைய காதலையை வந்து கல்யாணம் பண்ண அளவுக்கு நான் மோசமானாலும் கிடையாது, நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீ இந்த மாதிரி என்னை மிரட்டினா நான் பேசாமல் சூசைட் பண்ணிப்பேன், அப்புறம் நீ தான் என் பொண்ணை பார்க்கணும்னு சொல்கிறார். அவர் என்னடா ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு கடைசியில் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அவருக்கு. டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் வந்து எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த டான்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆடிட்டு இருக்கும்போதே வந்து அப்படியே ஸ்டேஜில் கீழே விழுந்துருவார் ரகுமான். எல்லாம் ஓடி போய் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இல்லை நான் வந்து பாய்சன் சாப்பிட்டேன், ஏன்னா நான் இருந்தால் பிரச்சனை இருக்கும், நான் இறந்தாதாவது அட்லீஸ்ட் இவளுக்கு ஒரு அம்மா கிடைக்கும் அப்படின்றதுக்காக, ஏன்னா இவளுக்கு இந்த ஷாலினி தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இறந்துடுவார். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து நதியாக புதிய நதியாக வந்து பழைய நதியாக மாறிடுவாங்க. ஷாலினிக்கு கடைசி வரைக்கும் வந்து அவங்க அம்மா இறந்தது அப்படின்றதே தெரியாத மாதிரி ஒரு கதையை முடிச்சிருவாங்க. அதனால தான் இந்த படத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா நிலவே மலரி, அந்த குழந்தையை வச்சு மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருப்பாரு நம்ம எஸ் சந்திரசேகர் அவர்கள்.
0: இல்லை சொன்னீங்க சுருக்கமாக பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்க,
1: நீங்கள் வந்து நீங்கள் சைகை காமிச்சிருக்கணும் நீளமாக போறீங்க அப்படின்னு
0: சொன்னீங்க. அப்பவே என்ன தெரியும், விலங்கு
1: கடையை விரிச்சாச்சு அப்படின்னு நினச்சிருப்பீங்க நீங்கள்.
0: யோசிச்சிட்டேன் சார், பாப்பா எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாப்போம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தானே போயிட்டு இருந்தது, அதாவது குடும்ப பெண் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரவுமாண்ட ரிக்வெஸ்ட். அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க இப்போ பேபி ஷாலினி அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் தெரியும் அந்த குழந்தையா நினைப்பாங்க. நீங்கள் ஏகே மனுஷன் வருது ஃப்ளோவில்
1: மலையாளத்திலுமே வந்து பேரலா டப் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா வெற்றி பெற்ற பிறகு தெலுங்குலயும் வந்து முத்துல பாப்பா அப்படின்னு சொல்லி அதையும் வந்து டப் பண்ணி வெளியிட்டிருந்தாங்க. மூணுலயுமே வந்து ஷாலினி சவுத் இந்தியா ஃபுல்லா வந்து குழந்தை நட்சத்திரத்துக்கான சிறந்த அவார்டு வந்து சினி எக்ஸ்பிரஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டுல ஷாலினிக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சில பேர் வந்து தெரியாம சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு குழந்தை நட்சத்திரம் அடுத்த 100 ஆண்டுக்கு கிடைக்க போறது இல்ல அப்படின்னு எழுதிருக்காங்க. அவங்க எழுதினதில் நம்ம பாதிக்கணும் தாண்டிட்டோம். படம் வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஷாலினிக்கு அப்புறம் ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு குழந்தை நட்சத்திரம் தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் யாரும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல.
0: நான் போன மாசமோ என்ன ஒரு இன்டர்வியூலையும் இதே விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, அதாவது பேபி ஷாலினி அந்த காலத்தில் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றது இதுவரைக்கும் ஒரு குழந்தை நட்சத்திரமாக யார்டையும் வந்து நாங்கள் பார்த்ததில்லன்னு சொல்லி இயக்குனர் ஒரு கொஞ்சம் பழைய இயக்குனர் தான் பேர் தக்கன ஞாபகம் வரல, அவர் சொல்லியிருந்தார். இப்போ நீங்கள் சொல்கிறத எல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்குற நேரம்
1: அதுல வந்து ஒரு காரணம் என்ன இருக்குன்னா, சில பேர் நடிக்கிறாங்க நல்லா தான் நடிக்கிறாங்க, உண்மையில நல்லா நடிக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு வரமாட்டேங்குது. அந்த வாய்ப்பு வராத காரணத்தால என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே வந்து மறக்கடிச்சு போயிடறாங்க, அப்புறம் அடுத்த ஆள் வந்துடுறாங்க. ஸோ ஆனா பேபி ஷாலினி டைம்ல வந்து அவங்களுக்கு தான் மாறி மாறி மாறி மாறி வந்துட்டே இருந்து, அதனாலயும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மைலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
0: சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம், 40 வருஷமா இல்ல ராஜேஷன் கரெக்டர்
1: என்னங்க 40 வருஷம் சொல்லி, அது 40 வருஷம் ஒன்று அது இருக்கட்டும். அதுக்கெல்லாம் முக்கியமா ஜேசன் சஞ்சய் அவரோட படம் வந்திருக்கு. ஸோ அவரோட படம் வரும்போது அவரோட தாத்தா படத்தை பத்தி பேசினா வந்து அவருக்கு
0: தாத்தாக்கு எத்தனை சிக்னேச்சர் இருக்கு,
1: அதே சமயத்தில் 86 சேர்த்து விடுவோமே அப்படின்ட்டு பல கோணங்கள்ல ஆராய்ந்து இந்த மாதிரி படத்தை கொண்டு வந்திருக்கிறோம் நாங்க. என்னங்க டவுட்டா இருக்குது,
0: கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு.
1: பாவம் வந்து ராஜேஷ் மனுஷ் இந்த படத்துல வந்து மோசமான இல்ல, பாவம் ஒரு அப்பாவி கேரக்டர் அவரு. ஆமா சரி, இந்த ஷோவை கேட்டுட்டு இருக்கிற ஜேசன் சஞ்சய் ரொம்ப சந்தோஷப்படுவாரு, என் படத்தை பத்தி தான் பேசல எங்க தாத்தா படத்தை பேசுறீங்க அப்படின்ட்டு. சுஷிலாவுக்கு வாய்ஸ்ல சூப்பரான ஒரு பாட்டு.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7. Ajax Mitsubishi இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சேன், 4378607002.
1: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ்பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கோப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
3: மிக நீண்ட காலமாக இயங்கி வரும் PPS குரூப் இங்க் நிறுவனம் விடுக்கும் முக்கிய அறிவித்தல். ஜெனரல் லேபருக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. தகுந்த சம்பளம் வழங்கப்படும். ஒர்க் பெர்மிட் உள்ளவர்கள் மட்டும் உங்கள் பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் என்பவற்றை info@ppsgroupinc.ca என்ற மின்னஞ்சல் ஊடாக அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465. PPS Group Inc. 501 Passmore Avenue, Unit 9, Scarborough. ppsgroupinc.ca.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074. 416-704-8074.
7: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல. ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில், 416-321-7555. முகூர்த்தம் ஜுவல்ஸ், தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
0: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7
1: East FM தமிழ் செய்திகள்.
2: கனடாவிலிருந்து அல்பர்ட்டா பிரிவது குறித்து பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிக்க இம்மாதம் வாக்களிப்பு நடைபெறவுள்ள நிலையில் அதில் பங்கேற்று பொது வாக்கெடுப்பை நிராகரிப்பது அவசியம் என அல்பர்ட்டாவின் ட்ரீட்டி 6 பூர்வகுடியின சமூகம் அழைப்பு விடுத்துள்ளது. ஒருங்கிணைந்த கனடாவை வலியுறுத்தியுள்ள அது வாக்களிக்காமல் தவிர்ப்பது பிரிவினைக்கு மறைமுக சம்மதம் தருவதாக அமையும் எனவும் எச்சரித்துள்ளது.
3: தமிழ்நாட்டில் மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தல்களுக்கான பிரச்சாரங்கள் இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளன. நாளை மறுதினம் வாக்களிப்பு இடம்பெறவுள்ளதுடன் 9 தேதி முடிவுகள் வெளியாகும். கடந்த சட்டசபை தேர்தல் முடிவுகளின் பின்னர் மக்கள் தீர்ப்புக்கு முரணாக திமுகவுடன் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்ற எடப்பாடி பழனிசாமி முயற்சித்ததை சுட்டிக்காட்டி அதிமுக எம்எல்ஏக்கள் பதவி விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததால் இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. தாவேகா, திமுக, அதிமுக, நாதாகா மற்றும் கம்யூனிஸ்டுகள் என 5 முனை போட்டி நிலவுகிறது.
2: இலங்கையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் குற்றவியல் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். 2018 விதிக்கப்பட்ட 6 சிறை தண்டனையில் ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பை நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் அவர் தலைமறைவாகியிருந்தார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் FM.
4: காலங்கள் கடந்தும் காட்சினில் பரவி காதுகளை வருடும் கரும்பென இனிக்கும் கானம். இது காட்சினிலே வரும் கீதம். காட்சி

0: இது காட்சியிலே வரும் கீதம். காட்சியிலே வரும் கீதம்.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல எப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-24-26.
4: குளிர்காலம் நெருங்குகிறது. மார்க்மன் மெக்னிக்கல் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேரில் உங்கள் வாகனங்களை முன்கூட்டியே தயார்படுத்துங்கள். அனைத்து மேக்ஸ் அண்ட் பிராண்ட் டயர்களையும் ஹோல்சேல் விலையில் வழங்குகிறார்கள். ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் மற்றும் ஃப்ரீ அலைன்மெண்ட். வாகனங்களை சர்வீஸ் செய்யும் போது குவாலிஃபையிங் வாகனங்களுக்கு இலவச வைப்பர் பிளேட் பொருத்தப்படும். டொயோடா, Honda, Acura, Porsche, Lexus, Certified Pro and Hybrid Technician on site. Valvoline Express Care, Scarborough, Markham and Macnicol, Pioneer Gas Station, Arhil.
5: Warden and Finch Santipil, Dr. Bala Avargalin Nirvagathil, BSRV, Medical and Dental Office, CDCP Thittathin Moolam, Thakuthi Ulla Canadian Kudiyiruppalargalukku, Pal Maruthuva Sevigal, Ilavasamaga Kidaikkalam. Neengal Innamum CDCP Ki Vinnappikkavillaya, BSRV Dental Office Vinnappikka Udhuvugindrathu. Warden and Finch Sandipal, BSRV Medical and Dental Office, பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் அவர்களின் சேவையினையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அத்துடன் முழுமையான டென்டல் கேர் மற்றும் மெடிக்கல் சர்வீசஸும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. வாரத்தின் 7 நாட்களும் சேவை. 416-649-6388.
6: விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா. ரஞ்சித், ஆலப்ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.
9: பாட்டு பழசு, செய்தி புதுசு.
10: நீயா பேசியதுதான் அந்த பாட்டு வந்து சங்கர்மோதன் பாடம் வந்தார். அதே படத்துக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு வேற ஒரு பாட்டு நாங்கள் முதல்ல பண்ணிடலாம், அப்புறம் இது உடனே அது மாதிரி வேணாம், இது மாதிரி வேற செய்யலாம் அப்படின்னு சொல்லி வேற இது பண்ணும்போது சங்கர்மோதன் சென்னைக்கு வர்றாரு. ஆனால் 3 பாட்டு பாடணும். வரும் 12:30 to 2 அவருக்கு வந்து ஃப்ளைட். வெளியில எல்லா பாட்டும் பாடிட்டு அவர் எங்கள் ஸ்டுடியோக்கு வரும்போது 11:30. இதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் போகணும். அப்போ வந்து நான் வந்து வித்யா சார்ட்ட சொன்னேன், சார் சாத்தியமா சார் அவர் வந்துட்டு உடனே போகணும்ல? இல்லைப்பா, அவர் வேணா கேன்சல் பண்ணுவார்னு நினைக்கிறேன், ஆனால் நாளைக்கு ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னார். பார்க்கலாம், இல்லைன்னா ட்ராக் வச்சு நம்ம எடுத்துடலாம், அதுக்கப்புறமா வந்து அவர் பாடலாம். ஆனால் வித்யாசாகருக்கு தெரியும், அவர் பாடிடுவார். அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கார். எனக்கு அந்த அந்த படத்தினுடைய இயக்குனர் ரமணா அவர் வந்து அந்த அவருக்கு முதல் படம். ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி 2-3 பாட்டு சங்கர்மோதன் பாடியிருக்காரு. இந்த பாட்டு வந்து என்னன்னா சந்தமாவே வந்து மியூசிக்கலான ஒரு பாட்டு. வித்யாசார் வந்து அது ரொம்ப கனவாவே அது செஞ்சார். மிட்டமைக்கும் போதே வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ராகம். அந்த ராகத்தில் வந்து அவர் கம்போஸ் பண்ணியிருந்தார். சங்கர்மோதன் வந்து 11:30 to 11:30 வராரு. வந்த உடனே ஒரு 6 மணி நேரத்தில் ஒரு தடவை வாட்ச் காமிச்சாரு. லிரிக் எடுத்து உள்ள போனார். ரெடி.
11: நீயா பேசியது எனந்தே, நீயா பேசியது.
10: நீங்க இப்ப கேக்குறீங்களா அந்த பாட்டு, அது ஒரே தடவை அவர் பாடினதான், ஒரே டேக் தான். ஆச்சரியத்திலயும் ஆச்சரியம், அது கரெக்டா 8 நிமிஷத்துல பாட்டை பாடி முடிச்சிட்டாரு. நீ என்பது எதுவரை எதுவரையும் ஆரம்பிச்சாரு, என்னென்பி வரையும் கொண்டு வந்து முடிச்சிட்டாரு. ஒரே தடவை தான் எடுத்தாரு, எங்கேயுமே கரெக்ஷனே இல்லை. நீங்க வந்து இது பயங்கர மிராக்கலா இருந்தது. அது வந்து எப்பவுமே வந்து அதே வித்யாசாகர் வந்து இடது பக்கம் ஆறு மணி பட்டு வச்சிருப்பாரு. யாராவது அவங்க பாடும்போது தப்பா பண்ணாங்கன்னா வார்த்தையில சொல்ல மாட்டாரு, ஆறு மணி வாசிச்சாங்க. இவர் இப்படி கை வச்சிருந்தாரு, இந்த பக்கம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த கையை அவர் வேலையே செய்யல. அவர் முடிச்சுனா ஓகே சங்கர் சூப்பர் அப்படின்ட்டாரு. வெளில வந்தாரு, திருப்பி வந்து வெளியில காபி குடிச்சிட்டு கிளம்பி போயிட்டாரு.

0: பாட்டு பழசு செய்தி புதுசு.
1: ஆமா ஆமா, நாங்க தான் பேசிட்டு இருந்தோம்.
2: நாங்க தான் பேசிட்டு இருக்கிறோம்.
1: நாங்க தான் பேசிட்டு இருக்கிறோம். இது சங்கர் மாதவன் விஷயங்களை பற்றி பாடலாசிரியர் சொல்லியிருந்தார்.
2: உங்கள் அபிமான ஆல்பியான் வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரிஸ், அப்பல்லோ, யார்க் சினிமாஸில் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சிக்மா மற்றும் மீசை முறுக்கு 2, ஏழு கடல், ஏழு மலை, பாத்தா, அன்பிலவன், டோரத்தி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியான் வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரிஸ், அப்பல்லோ மற்றும் யார்க் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.
1: அப்படி இப்படியான நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாங்கள் வந்துட்டோம்.
2: போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன்.
1: சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் விஷயத்தை சொல்றேன்.
2: ஓகே, இந்த யூடியூபுக்கு இந்த யூடியூப் இந்த ரீல்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த கேப்ஷன் போடுறாங்க பாத்தீங்களா, அவனுக்கு யாரு போடுறாங்க அப்படின்றத நேரில் பார்த்து நாலு கேள்வி கேட்கணும் நான். வாரிசுவின் படத்தை பார்க்க பீஸ்ட் மோடில் வந்தார் சங்கீதா அப்படின்னு போட்டுக்கிறானுங்க. அவங்க கிட்ட கேட்கணும், சங்கீதா கேட்டு டென்ஷன் ஆயிருப்பாரு, நான் பீஸ்ட் மோட்ல வந்தானா, நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, என் பையன் படத்தை பார்க்க வந்திருக்கேன், இதெல்லாம் கேட்டானா அப்படின்ட்டு. அதுல இன்னொருத்தவங்க பாருங்க, அம்மா வந்தாச்சு, அப்பா எங்க காணோம், ஏங்குகிறாரா சஞ்சய் அவன்கிட்ட சொன்னா, ரேய் நாங்கள் அம்மா வந்தாங்க, தங்கச்சி வந்தாங்க, அப்பா வந்தாங்கலாம் உன் பிரச்சனையா, இது தேவையில்லாமல் இந்த மாதிரி ஏதாவது போட்டு ஏதாவது பொருளையை கலப்பி விட்டு ஏதாவது வியூஸை கலெக்ட் பண்ணுறது
1: இருக்கு தானே. தமிழில் என்ன இருக்குதோ அதுதான் இந்த வியூவர்ஸ் உள்ளுக்கு போகிறதுக்கு பெரிய ஒரு விஷயம். அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த தமிழெல்லாம் கொஞ்சம் கட்சியாக வைக்கணும் பண்ணதுக்காக தான் இந்த மாதிரி வேலையில பண்ணுறது.
2: பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்குல்ல, அதுக்கும் கீழே போய் பண்ணுமா அப்படின்றதான் கேள்வி. அதனால உங்களுக்கு தெரியும், யாரும் தெரியுமா, ஒரு நாலு கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு.
1: அப்படின்னா இங்கே உள்ள எல்லாரையும் நீங்க அப்படிதான் சொல்லணும், தமிழில் அப்படிதான் வைப்பாங்க. உள்ளுக்கு போய் பாத்தீங்கன்னா ஒன்றும் இருக்கா, அப்படிலாம் நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் நீங்க அப்படி பார்த்து பார்க்காம போக வேண்டியதான். நேற்று நடந்தவை நடந்தவையாவே
2: ஓட்டம் வெளியே வரல, நீங்க
1: முடியல. சரி, இப்ப இந்த கிழமை கொஞ்சம் படங்கள் வந்திருக்கு, போன கிழமை வந்த படங்களும் ஓடிட்டு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா இப்ப லீடிங்ல இருக்கிறது பத்தா.
2: பத்தாவா? எனக்கு வந்து டைட்டில் வரும்போது வந்து தமிழில் தான் பார்த்தேன் பத்தா அப்படின்னு. சரி, இந்த ஒன்பதா பத்தா பதினொன்னா அந்த மாதிரி பத்தான்னு கேட்குறாங்கன்னு பார்த்தா, அதான் இங்கிலீஷில் பார்த்தா பத்தான்னு சில பத்தை போடுறதுனால தேங்காய் பத்தை போட்டு வைப்பேன் நான். நான் சின்ன வயசில் கடையில் இருக்கும் போது நாலு நாக்கு வந்து ஒரு பத்தை சின்ன சின்னதாக பத்தை தேங்காய் பாதியாக உடச்சி மூசாலாம் வைக்கிறது கிடையாது. எல்லாம் இப்போ சட்னி இருக்குன்னா ரெண்டு பத்தம் வாங்கிட்டு
1: அப்படின்னுவாங்க.
2: ஒரு நாலு நாக்கு ஒரு சின்னதாக கரெக்டாக அதுவும் பர்ஃபெக்ட் சைஸ்ல போடணும். அதிகமா அப்படின்னா நஷ்டம் ஆயிடும் உங்களுக்கு. கம்மியா அப்படின்னா அவங்க வாங்க மாட்டாங்க, என்னப்பா கம்மியா போடுத்தாரு
1: அப்படின்னு.
2: ஆமா, அந்த பத்தை போறதெல்லாம் பத்தை போறலாம் தெரியாது உங்களுக்கு, உங்களுக்கு புதுசா இருக்கு. சார், அந்த பத்தை தான் போல இருக்குது, நம்ம பழைய காலத்துக்கு கூட்டு போறாங்க பத்தை போட்டு கொடுக்குறேன் பார்த்தா அதுவும் கிடையாதுன்றாங்க. அப்புறம் என்னதான் பார்த்தா, அதான் நீங்க சொல்ல வந்தீங்க, பத்தானா என்ன, பத்தாவா பத்தாவா என்னது,
1: ஓகே
2: பத்தா பேரா அவரது,
1: அவரே இன்னும் பத்த வச்சலமோ இன்னும் பேரா.
2: ஓ அப்படியா, ஓகே, நீங்க போட்டு விடுறீங்க. நீங்க
1: அப்படிதான் ஏதோ பேர பத்த வச்சலமோ ஏதோ கரெக்டர் நேம்
2: வந்து
1: அப்படி பத்தான்னு வச்சிருக்காங்க. அதான் லீட்ல இருக்கான். அடுத்ததா பாத்தீங்கன்னா, போன கிழமை வழி வந்த மீசை முறுக்கு 2,
2: மீசை முறுக்கு 2 நல்ல பாட்டு நல்லா ஹிட் ஆச்சு படத்துல.
1: அதனால கொஞ்சம் அப்படி இப்படி கொண்டா தள்ளாடிட்டு இருந்தவர் ஓரளவுக்கு அப்படி வந்துட்டார். அடுத்தது மூன்றாவதா தான் நீங்க சொன்ன அந்த சிக்மா பீஸ்ட் மோட்ல வந்த அந்த
2: பீஸ்ட் மோடில வந்து இறங்கி
1: சிக்மா மூன்றாவது இடத்துல இருக்கான். அடுத்தது பாத்தீங்கன்னா மண்டாடி, அதே மாதிரி மண்டாடி இருக்கான. மண்டாடி பாத்தீங்கன்னா அது ஒரு மூன்றாவது கிழமை
2: நினைக்கிறேன்,
1: 135-140 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணி தலைவன் வேறு ரகத்துல போயிருக்கிறார்.
2: மண்டாடி கூட ஒரு படம் சர்தார் 2 இல்ல,
1: சர்தார் 2
2: அது வந்து ஓடிடிலே வந்துச்சு. அது
1: வந்துட்டு மண்டாடியும் வந்துட்டு
2: நினைக்கிறேன், மண்டாடி வந்துச்சு ஓடிடில. அதை தாண்டி வந்து தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு.
1: அதுக்கடுத்தது அன்பிலவன், அன்பிலவன் அந்த படமும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கடுத்துதான் டொரத்தி. கடைசாத்தான் பாத்தீங்கன்னா ஏழு கடல் ஏழு மலை.
2: நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், எப்ப சொல்லுவீங்க
1: கடைசாத்தான். பெருசா இடுபடல அந்த மாதிரி தான் இருக்கு. டொரத்தியை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறார். அந்த படத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கதைக்கணும், அதுக்கு இது நேரம் இல்லை.
2: அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம், நானும் அதை வரும் இது மாதிரிலாம் பேசணும் அப்படின்ட்டு. ரெண்டு மணி நேரம் இருந்துச்சா, அப்போ என்ன பண்ணீங்க,
1: அந்த தொடங்கினா நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் அந்த ட்ராக்கை மாற்றி வருங்கெல்லாம் கொண்டு வரீங்க,
2: நீங்கள்
1: வந்து தொடங்கினா நான் மாற்றி கொண்டு வரேன்ட்டு. இதெல்லாம் குற்றச்சாட்டுகள்,
2: குற்றச்சாட்டுகள் வருது. சரி, குற்றச்சாட்டுகளை வந்து நாங்கள் பரிசீலனை செய்வோம். நாங்கள்
1: சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ந்தும் 16 வயதுக்குட்பட்டவர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். ஜாஸ்மிதா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார், அதே போலவே பாடலையும் தருவார் என்று சொல்லிக்கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் வருகிற வாரமும் ரசிகர் மன்றம் உங்களை சுவாரஸ்யத்தோடு வரும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறும். நாங்கள்
2: உங்கள் நண்பன் ராஜேஷ்,
1: உங்கள் நண்பன் சஞ்சயன். வணக்கம்,
2: நன்றி, வணக்கம்.

0: தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில், ப்ளூ பில்டிங் மற்றும் ஓரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
2: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா? ஃபர்ஸ்ட் மோர்கேஜ், செகண்ட் மோர்கேஜ், பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ், எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ், பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்கிற்கு மாற்ற வாய்ப்புள்ளது. விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன், 416-834-5482. லைசன்ஸ் நம்பர் 13751. மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது.
3: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700.
4: பொன்மன செம்மல், ஏழைகளின் இதய தெய்வம், எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110, November 6, வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திரு சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652.
1: ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.

இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் வந்துச்சுண்ட அத்தை. ஸோ இனிய இந்த மாலை பொழுதில் மனதுக்கு சுகமான பாடல்களை ஏந்தி வந்து இளையோரின் மனங்களை குதூகலப்படுத்தும் ஈஸ்ட் எஃப்எம்மின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜஸ்மிதா சிவரூபன். தொடர்ந்து நாங்கள் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் குட்டீஸோடு நிறைய கதைச்சு அமேசிங்கான பாடல்கள் கேட்பதற்கு முன்னர் இப்பொழுது வழியில் காலநிலையை பார்த்து விடலாம். டொரோண்டோவின் காலநிலை 20°C, உணர்நிலை 21°C. அதே போன்று GTAவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. Facebook, Instagram, TikTokல் East FM தமிழ் ஊடாகவும் YouTubeல் East FM 102.7 ஊடாகவும் எங்களுடன் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று East FM-இன் தொடர்புகளுக்கு 416-824-1212, East FM-இன் மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com. So yes, குட்டீஸ், நாங்களும் எங்கள் சம்மர் சீசனை முடித்து ஆட்டம் ஃபால் சீசனுக்குள் கால் எடுத்து வச்சிட்டோம். அதுவும் இல்லாமல் செப்டம்பர் மாதம் முடிந்து அக்டோபர் மாதம் அப்படியே மங்களகரமா தொடங்கிட்டேன்னு சொல்லலாம். அதாவது சீஸ் இந்த இலை கலர் எல்லாம் மாறிக்கொண்டு வருது, பார்க்கவே பியூட்டிஃபுல்லா இருக்குது. ஸோ அந்த சந்தோஷத்தை அப்படியே இன்னும் கொஞ்சம் கொண்டாடுற விதமா நீங்களும் எங்களோடு இணைந்து கொண்டு 16 வயதுக்குட்பட்டவர்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040.

நன்றி நன்றி சஞ்சய், நன்றி ராஜேஷ். நேரம் சரியாக 5 மணி ஆகிவிட்டது நேர்களே. எஸ் 5 மணி என்று சொன்னாலே சரி, 5 மணி ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாலே சரி, ஈஸ்ட் எஃப்எம்

ஒலித்தது ரிதம் திரைப்பட பாடல். நேரம் 5:06 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தரணிகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கிறார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அளிக்க வேண்டியவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். Verco Vets Law, 416-993-8443. ஒன்டேரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கோர்ன்வால், ஆரோவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகிறார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ், 416-993-8443. சரி குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் எங்களுடன் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்பதோடு, அஃப்கோர்ஸ் இப்போ ஸ்கூல் தொடங்கி 1 மந்த் முடிஞ்சிட்டு, ஸோ ஸ்கூல் அப்படி போகுது, ஸ்பெஷலாக என்னெல்லாம் செய்கிறீங்கன்றதையும் எங்களோடு ஷேர் பண்ணலாம். அழையுங்கள் 416-554-4040 என்று சொல்லிக்கொண்டே, எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல், $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே, $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே, $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. ஏடி ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில், எவரெஸ்ட் ஃபர்னிச்சர். 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். அழையுங்கள் 416-554-4040.

0: இத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128, 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
5: ஃபார்முலா ஹாண்டாவில் இப்பொழுது 2026 மாடல்களின் மெகா கிளியர் அவுட் சேல். விசேட ஆஃபர்கள் வழங்கப்படுவதுடன் லிமிடெட் எண்ணிக்கையிலான 2026 வாகனங்களே கையிருப்பில் உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். 416-720-1184. அத்துடன் 2027 மாடல்கள் வந்து விட்டன. ஸ்பெஷல் ரீட்டெயில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹாண்டாவுக்கு வருகை தாருங்கள். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன். 416-720-1184, 416-720-1184.
6: அரசாங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள் நீதன் கந்தசாமி. அலை Community Legal Services, 289-242-5450.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

நேரம் 5:20 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். முகர்த்தம் ஜோஸ் வழங்கும் 5th ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ். செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 4 வரை உங்கள் நகை கொள்வனவுகளுக்கு சீ கூலி இல்லை, செய்தாரம் இல்லை. 24 கரட் தங்கத்தின் விலையை மட்டும் செலுத்தி பெற்றுக் கொள்ளுங்கள். 4 கிராமுக்கு மேற்பட்ட நகை தெரிவுகளுக்கு மட்டுமே இந்த விஷேட சலுகை. முகூர்த்தம் ஜோஸ், மெஜஸ்டிக் சிட்டி மாலில், 2900 Road, Unit 830, Scarborough, 416-321-7555. சரி குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அதாவது குத்து சாங்ஸா இருந்தாலும் சரி, மெலடி சாங்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன விதமான பாடல்கள் பிடிக்குதோ அனைத்தையும் கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040. பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் உருவாகியுள்ள ஈழத் திரைப்படமான போராட்டம் வுட்சைட் சினிமாஸில் நாளையும் நாளை மறுதினமும் மாலை 6:30, யோர்க் சினிமாஸில் நாளையும் நாளை மறுதினமும் மாலை 9:30 காணப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில்.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
3: East FM, Tamil, Seedhigal.
4: கனடாவின் புதிய பசிபிக் லைன் மசகு எண்ணெய் குழாய் தட கட்டுமானம், எதிர்கால சந்தை நகர்வுகள் மற்றும் புவிய அரசியல் மாற்றங்கள் குறித்த கரசனைகளை தாண்டியும் கட்டி முடிக்கப்படும் என சக்திவள அமைச்சர் தெரிவித்துள்ளார். கனடாவை கட்டி எழுப்பும் சட்டத்தின் கீழ் முதன்முறையாக தேசிய முக்கியத்துவ அந்தஸ்தை இத்திட்டத்துக்கு வழங்கி அண்மையில் கனடிய பிரதமர் மக்கார்னி அறிவித்திருந்தார். தமிழ்நாட்டில் மோசமான ஆட்சியையும் அரசியலையும் செய்யும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தல்களில் மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தவேக அரசு அமைத்து 4 மாதங்களிலேயே நாடு சிரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதேவேளை லஞ்சமூலலட்ச நிர்வாகத்திலும் மக்களின் பாதுகாப்பிலும் எந்த சமரசத்திற்கும் தமது அரசு இடம் கொடுக்காதென தெரிவித்துள்ள முதலமைச்சர் விஜய், உண்மையான மக்களாட்சியை உருவாக்கிய தமிழ்நாடு மக்கள் இத்தனை காலமாக ஏமாற்றி வந்த திமுகவையும் அதிமுகவையும் இடைத்தேர்தல்களிலும் புறந்தள்ளுவார்கள் என கூறியுள்ளார். இலங்கையில் கிழக்கில் மட்டக்களப்பில் மயிலத்தமிடு மாதவனை மீச்சல் தரை ஆக்கிரமிப்புக்கு எதிராக 1500 நாட்களுக்கு மேலாக போராடும் பண்ணையாளர்களை அரசாங்கம் கைவிட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சாடியுள்ளது. தமிழர் பூர்வீக மீச்சல் நிலம் பெரும்பான்மை இனத்தவரால் ஆக்கிரமிக்கப்பட்ட விவகாரத்தில் நியாயமான தீர்வினை வழங்க அது வலியுறுத்தியுள்ளது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: Leica Production, Subhash Karan, பெருமையோடு வழங்கும் சிக்மா திரைப்படம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் அக்டோபர் 1 வியாழக்கிழமை 20 முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் ஜேசன் சஞ்சய்.
4: சிக்மாஸ் an action adventure film.
5: அப்பா பயமர்பா சுலிட்பா.
4: Filled with a lot of new fresh elements.
6: இந்த சூதும் போதையும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி.
4: Like heist, treasure hunt.
7: இன்னொரு கோடி.
8: What a wow. இந்த ரேடியோல மார்னிங் டைம் எல்லாம் பேசுவாங்களே. ஆர்ஜே சாம் தானே நீங்க?
3: உங்கள் பேராதரவுடன் ஆபீஷியல் ரேடியோ பார்ட்னர் East FM 102.7.
9: ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அது பண்ணு.
3: சிக்மா.
10: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
11: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
12: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமி
13: அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ், நோ டயர்ஸ், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்டர் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் தி சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்சீன், 4378607002.
14: திசையெங்கும் கேட்கும் இசை
15: East FM.ca.
16: நேரம் 5:41. ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். ஸோ எஸ் குட்டீஸ், எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து இந்த வீக் டேஸில் ஃபுல்லாக ஸ்கூல் கிளாஸ் அண்டு பிஸியாக இருப்பீங்க. வீக்கெண்டில் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி வெளியிலலாம் ஊர் சுற்றி என்ஜாய் பண்ணுவீங்களு தெரியும். அந்த என்ஜாய்மெண்ட்டோட இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்ஸ், ஹாப்பினஸ்லாம் நீங்கள் கூட்ட போகிறீங்கன்றா ஒரு நல்ல பாடல் ரெண்டு கேட்டு மகிழலாம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அழையுங்கள். 416-554-4040.

ஒலித்தது பையா திரைப்பட பாடல். நேரம் 5:47. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்கள், அதாவது குத்து சாங்ஸா இருந்தாலும் சரி, மெலடி சாங்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ஜானரால பாடல்கள் பிடிக்குதோ அனைத்தையும் கேட்டு மகளெல்லாம். அண்ட் அஃப்கோர்ஸ் பாடல்கள் கேட்பது மட்டுமில்லாமல் உங்களோட அழகான தமிழ மழலை தமிழை கேட்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருக்கு. ஸோ அனைத்து குட்டீஸுமே எங்களோட கால் பண்ணி இணைந்து கொள்ளலாம். அழையுங்கள் 416-554-4040.

0: 102.7 லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
1: குளிர்காலம் நெருங்குகிறது. மார்க்மன் மெக்னிக்கல் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேரில் உங்கள் வாகனங்களை முன்கூட்டியே தயார்படுத்துங்கள். அனைத்து மேக்ஸ் அண்ட் பிராண்ட் டயர்களையும் ஹோல்சேல் விலையில் வழங்குகிறார்கள். ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் மற்றும் ஃப்ரீ அலைன்மெண்ட். வாகனங்களை சர்வீஸ் செய்யும் போது குவாலிஃபையிங் வாகனங்களுக்கு இலவச வைப்பர் பிளேட் பொருத்தப்படும். டொயோடா, Honda, Acura, Porsche, Lexus, Certified Pro and Hybrid Technician on site. Valvoline Express Care, Scarborough, Markham and Macnicol, Pioneer Gas Station, Arhil.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-6472-93-5899.
3: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
4: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Levy 437-477-7960 437-477-7960.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க.
1: நேரம் 5:59. நாங்களும் கிட்டத்தட்ட எங்களோட நிகழ்ச்சியின் அடுத்த மணித்தியாலத்துக்குள் நுழைந்து விட்டோம். ஸோ தொடர்ந்து எங்கள் ஈஸ்ட் எஃப்எம்இன் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் அமேசிங்கான சாங்ஸ் கேட்பதற்கு முன்னர் இப்பொழுது நாங்கள் வெளியில் காலநிலையை பார்த்து விடலாம். வெளியில் இப்பொழுது 20°C, உணர்நிலை 21°C. அதே போன்று ஜிடிவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ எஸ் குட்டீஸ், நாங்களும் எங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த மணித்தியாலத்துக்குள் நுழைந்து விட்டோம் என்றால் சரியாக 7 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை தருவதற்காக நாங்கள் ரெடியா இருக்கின்றோம். ஸோ நீங்க என்ன பாடல் கேட்குறீங்களோ அதுக்கு நாங்கள் வந்து இல்லையே சொல்ல மாட்டோம். உங்களுக்கு பிடித்த பாடலை நாங்கள் வந்து உடனே உங்களுக்கு தருவோம். அதனால உடனே கால் பண்ணுங்க 416-554-4040.

ஒலித்தது பீஸ் திரைப்பட பாடல். நேரம் 6:05. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். வாகன விபத்து கோரிக்கைகளுக்கு மிகவும் பிரபலமானவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். 25 வருடங்களுக்கு மேலாக சிறப்பான சேவையை வழங்கி நன்மதிப்பை பெற்றவர். மிகவும் திறமை வாய்ந்த சட்டத்தரணிகளை தன்னுடன் இணைத்து உச்ச இழப்பீடுகளை பெற்றுக் கொடுக்கிறார். வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் நம்பிக்கையுடன் அளிக்க வேண்டியவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ். வெர்கோ வெட்ஸ் லா 416-993-8443. ஒன்டேரியோ அரசின் பொதுச் சேவைக்கான விருது வென்றவர். இப்போது தமது அலுவலகங்களை கோர்ன்வால், ஆடவா, லண்டன், கிச்சனர் ஆகிய இடங்களுக்கும் விஸ்தரித்து சேவையினை வழங்குகிறார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் 416-993-8443. சரி குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் எங்களுடன் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-4040.

நேரம் 6:12 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். பாஸ்கரன் கந்தையா தயாரிப்பில் உருவாகியுள்ள ஈழ திரைப்படமான போராட்டம் வுட்சைட் சினிமாஸில் நாளையும் நாளை மறுதினமும் மாலை 6:30, யோர்க் சினிமாஸில் நாளையும் நாளை மறுதினமும் மாலை 9:30 காணப்படுகிறது. 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். அலையங்கள் 4164 5544 0 4 0.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 Copper Creek Drive மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 Copper Creek Drive மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
1: மற்றும் 30 New Delhi டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
4: 416-461-6401.
5: முரளி பஸ் உங்களை சுற்றுலாவிற்கு அழைக்கிறது. அக்டோபர் 20 செவ்வாய்க்கிழமை விஜயதசமி அன்று ராச்சஸ்டர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேர் திருவிழா கண் குளிர கண்டு வரலாம். காலை சென்று மாலை திரும்ப ஒருவருக்கு $70 மட்டுமே. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள். 416-455-3514. குளிர்காலம் வரப்போகிறது. நவம்பர் 5 முதல் 7 நாட்கள் கியூபா சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழைக்கலாம். 416-455-3514.
6: எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவிலிருந்து அல்பர்டா பிரிவது குறித்து பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிக்க இம்மாதம் வாக்களிப்பு நடைபெறவுள்ள நிலையில் அதில் பங்கேற்று பொது வாக்கெடுப்பை நிராகரிப்பது அவசியம் என அல்பர்டாவின் ட்ரீடி 6 பூர்வக்குடியின சமூகம் அழைப்பு விடுத்துள்ளது. ஒருங்கிணைந்த கனடாவை வலியுறுத்தியுள்ள அது வாக்களிப்பாமல் தவிர்ப்பது பிரிவினைக்கு மறைமுக சம்மதம் தருவதாக அமையும் என எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தல்களுக்கான பிரச்சாரங்கள் இன்றுடன் முடிவுக்கு வந்துள்ளன. நாளை மறுதினம் வாக்களிப்பு இடம்பெறவுள்ளதுடன் 9ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும். கடந்த சட்டசபை தேர்தல் முடிவுகளின் பின்னர் மக்கள் தீர்ப்புக்கு முரணாக திமுகவுடன் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்ற எடப்பாடி பழனிசாமி முயற்சித்ததை சுட்டிக்காட்டி அதிமுக எம்எல்ஏக்கள் பதவி விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததால் இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. தாவேக திமுக அதிமுக நாத்தாக்கா மற்றும் கம்யூனிஸ்டுகள் என 5 முனை போட்டி நிலவுகிறது. இலங்கையில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் குற்றவியல் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். 2018 விதிக்கப்பட்ட 6 வருட சிறை தண்டனையில் ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பை நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் அவர் தலைமறைவாகியிருந்தார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: பாட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா ரஞ்சித் ஆலப்ராஜு ராகுல் நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார் பில்டிங் ஓனர்ஸ் கமர்ஷியல் லைபிலிட்டிஸ் ரெஸ்டாரன்ட்ஸ் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் ஆட்டோ கராஜ் ஃபிளீட் இன்சூரன்ஸ் ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்
3: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம் ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ் கேரியர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில் எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும் டேங்லஸ் ஓடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் 416-332-2989 Some conditions may apply.
4: KM Business Solutions Food Handler Certificate Smart Serve PTC Licenses Business Licenses Accounting Tax Payroll and HST Filing Citizenship PR Work Permit மற்றும் ஸ்ரீ லங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல் All types of sponsorships எதுவானாலும் அழையுங்கள் KM Business Solutions 6475221775 இவை மட்டுமல்ல Residential and Commercial Mortgage-க்கும் KM Business Solutions 6475221775 kmbusiness.ca
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்
1: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ க்ளோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன் ரியல் எஸ்டேட் வில்சன் எஸ்டேட் சிவில் எஜுகேஷன் பேங்க்ரப்சி பர்சனல் இன்ஜுரி பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ க்ளோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர் சரண்யா சிவனேசன் 6477083440
6: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102

0: நேரம் 6:46. நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்இன் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். ஸோ குட்டீஸ், நாங்களும் எங்கள் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் வந்துவிட்டது. இன்று நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து குட்டீஸுக்குமே ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் வந்து சைன் ஆஃப் பண்றதுக்கு முதல் காலநிலையை பார்க்கலாம். டொரண்டோவின் காலநிலை இப்பொழுது 21°C, உணர்நிலையும் 21°C. அதே போன்று ஃபாஸ்ட் ஃபோர்வர்ட் பண்ணி நாளையான் காலநிலையை பார்த்தால் நாளைக்கு 15°C ஆகவும் அது கூடிய வெப்பநிலை 13°C ஆகவும் இருக்கும் என்று எதிர்வுகள் கூறுகின்றன. அதே போன்று ஜிடிஏவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள் இரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறிக்கொண்டு எஸ் குட்டீஸ், அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் 5 மணியிலிருந்து 7 மணி வரை இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரை நீங்கள் கேட்டு மகிழலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜஸ்மிதா சிவரூபன். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7.

0: விதமான மோட்கேஜ் சேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
1: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
0: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
1: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
2: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
4: வெர்கோ வெட்ஸ் லோ 4 1 6 9 9 3 8 4 4 3.
5: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
7: என்னது,
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 4 1 6 9 0 0 4 5 9 9.
9: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 4 1 6 6 6 6 7 7 7 0. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 4 1 6 6 6 6 7 7 7 0.
10: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4 3 7 9 9 4 4 5 0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4 3 7 9 9 4 4 5 0. இன்போ அட் canadapilotprogram.com www.canadapilotprogram.com.

நன்றி ஜஸ்மிதா. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை, நீங்கள் கொடுக்கணும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இன்றைய சண்டே நாள் October 4, 2026, மைல் சில்லி சண்டே ஈவினிங். 20 degrees Celsius ஆன ஃபீல் பண்ணுது, 21 degrees Celsius ஹியர் இன் தி சிட்டி ஆஃப் டொரோண்டோ. Tune Tamo, that's the name of the show, every Sunday, 7 p.m. to 9 p.m. Mukhyamaga naga paakradhu interesting on the news, interesting on the facts, keep you updated with all the changes happening across Canada and specifically in the city of Toronto. In the weekend, the hot topics ay naga eduthu paathal, what we're going to be discussing on today's show. ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ஷோவில் நாங்கள் ஹெல்த்தை பற்றி நாங்கள் பார்க்குறது, எப்படி நீங்கள் உங்களோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணலாம், இது டயட்டாக இருக்கலாம் அல்லது எக்ஸசைஸாக இருக்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடியும் வந்திருக்குது, நிறைய பேருக்கு இந்த டீட்டெயில்ஸ் ஓரடி தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு சிம்பிளான வே உங்களுக்காக ஒரு ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஒரு சிம்பிளான டேஸ்ட் நீங்கள் எவ்ரிடே செஞ்சால் உங்களுக்காக உங்களோட ஹெல்த்தோ, ஹார்ட் ஹெல்த்தோ அல்லது மசில் ஹெல்த்தோ எல்லாத்துக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு நாங்கள் ஒரு டிப்பை ஷேர் பண்ணி தரப்போகிறோம். இது எப்படி உங்களுக்காக இது பெனிஃபிட் பண்ண முடியும் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து இப்படி நீங்கள் கண்டினியூஸாக இப்படி மாதிரி ஒரு எக்ஸசைஸோ இப்படி மாதிரி ஒரு மோஷன் நீங்கள் செய்யக்கு, அது எப்படி உங்களோட ஹெல்த்தை பெனிஃபிட் பண்ண போது, ஹவ் இட்ஸ் கன் ரிடியூஸ் தி அமௌண்ட் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் சர்டன் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஷோவில் நாங்கள் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ வர் கன் பி லுக்கிங் அட் எஸ்பெஷலி இந்த வின்டர் சீசனில் நிறைய பேர் வீட்டில் நிற்பாங்க. ஸோ வின்டர் சீசனில் எப்படி நீங்கள் இந்த பெனிஃபிட்டை எடுத்துக்கொண்டு உங்களை ஹெல்த்தை பாவிச்சுக்கொண்டு நல்லா பார்த்து கொண்டு இருக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸை நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்ப்போம். Of course, in the ongoing Canada and US trade war, kapra niraiya Canadians US ku travel panna nalla kurinjittu adoda seithu nangal US la irukra partnersum paathal Canada ku varradum significantly has reduced. Ana sila per still veleko aladhu different purpose kaga US ku travel panna reason irukum. So apdi paakikke Nexus indru oru special ana oru application irukku. Nexus indru paathal iru oru express pass indru nanga sollalam. Usually irukra rules illamal neengal oru express pass la US ku travel varra mari oru கார்டு இருக்குது. இது யூஸ்வலாக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டு ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போன அப்புறம் தான் உங்களுக்காக இந்த நெக்ஸஸ் கார்டு கிடைக்கும். நெக்ஸஸ் கார்டுனால் உங்களுக்காக அந்த செக்யூரிட்டி லைனை கொஞ்சம் ஏர்லியாக ஸ்கிப் பண்ணுறது அல்லது இருக்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸை கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்காக யூஎஸ்க்கு என்டர் பண்ணுறதுக்கு மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்பெஷலாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இந்த நெக்ஸஸ் மெம்பர்ஷிப்புக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த நெக்ஸஸ் பெனிஃபிட்ஸ் ஸ்பெஷலாக இப்போ இருக்கிறது கனடா அண்ட் யூஎஸ் ஆன் கோயிங் சிச்சுவேஷன் இருக்கிறபடியால் நெக்ஸஸ் டிசைட் பண்ணியிருக்காங்க சில சேஞ்சஸ் இந்த வார இயர் வரப்போது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வித் கெனேடியன் போர்டர் சர்வீஸ் ஏஜென்சிஸ் அண்ட் யூஎஸ் போர்டர் சர்வீஸ் ஏஜென்சிஸோட சேர்த்து பார்க்க சில நியூ சேஞ்சஸ் வரப்போது நீங்கள் ஒரு நெக்ஸஸ் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண விரும்பினால் அதில் என்ன சேஞ்ச் பண்ண வருதுன்னு நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்ப்போம். அஃப்கோர்ஸ் இப்போ நாங்கள் கரண்ட்லி டிவி நீங்கள் பார்க்க விரும்பினால் யூஸ்வலாக நிறைய பேர் கேபிள் டிவி இல்லாமல் அப்ளிகேஷன் ஸ்ட்ரீமிங்கான டைப்பான டிவியை நீங்கள் பார்ப்பீங்க. இது நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கலாம், இது ஐபிடிவியாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் டிஸ்னி ப்ளஸ்ஸோ அல்லது அமேசான் ப்ரைம் இப்படி மாதிரி நிறைய நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் இந்த ஸ்ட்ரீமிங் ஆப்ஸுக்கு போவதுக்கு நிறைய பேர் சர்ச் பாரில் பார்த்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஆப்ஷன்ஸ் இருக்கேக்க நீங்கள் எது இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும், எது நாளைக்கு பார்க்கணும் அப்படி மாதிரி நீங்கள் டைம் எடுத்து சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. அப்படி கேட்க ஒரு புது ஸ்டடி வந்திருக்குது, கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக எல்லா கெனடியன்ஸ் ஒரு 80 hours ஒரு இயர் ஜஸ்ட் வெயிட்டிங் அண்ட் ஃபிகரிங் அவுட் வாட் டு வாட்ச் ஆன் டிவி என்று நாங்கள் கண்டிருக்கிறோம். அப்படி நாங்கள் பார்க்க இந்த புது ஸ்டடி என்ன பார்த்துருக்கேன்டா, ஒரு 80 hours டோட்டலாக ஒரு இயருக்கு பார்த்தால் வேஸ்டாக டைமாக போய்கொண்டு இருக்குது ஜஸ்ட் ஃபார் அஸ் டு ஃபிகர் அவுட் வாட் டு வாட்ச் ஆன் தி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். கெனேடியன் பாப்புலேஷன் நீங்கள் என்ன இப்போ இருக்கிற பாப்புலேஷன் கேட்டால் அது அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு ஆன்கோயிங் சேஞ்சஸ் இருக்கிறபடி இது இமிக்ரேஷனாக இருக்கலாம், புது பேர்த்ஸாக இருக்கலாம், டெத்ஸோட சேர்த்து எல்லாம் பார்க்க கெனேடியன் பாப்புலேஷன் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்சிங். ஆனால் ப்ரீவியஸ்லி பார்த்த ஸ்டட்டிஸ்டிக்கில் இருந்து கெனேடியன் பாப்புலேஷன் ஆக்சுவலி 300,000 மேலே இருக்குமெண்டு, அந்த ப்ரீவியஸில் இருந்த அமௌண்ட்டில் இருந்து 300,000 மோ ரெசிடென்ஸ் இருக்கலாம்ண்டு ஒரு புது ரிப்போர்ட் வந்திருக்குது. ஸோ நாங்கள் அந்த ப்ரீவியஸாக என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் கெனேடியன் பாப்புலேஷன், அதுக்கப்புறம் ஏன் இப்படி ஒரு மிஸ்டேக் வந்திருக்கலாம்ண்டு அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக நிறைய ஹிட் சாங்ஸும் காத்திருக்குது. ஸ்டே டியூன் வித் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca. எங்கள் சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாடா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்கில் @ EastFM தமிழ்.
அதோட யூடியூப் பேஜ் www.youtube.com/eastfm102.7. அதோட ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். கூகுள் பிளே ஸ்டோர் அஸ் வெல் அஸ் தி ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் உங்களுடைய ஆப் ஸ்டோருக்கு போய் சர்ச் பண்ணினால் யூ கேன் டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவேர் ஆன் தி கோ.

0: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4 3 7 9 9 4 4 5 0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4 3 7 9 9 4 4 5 0. info@canadapilotprogram.com.
2: குளிர்காலம் நெருங்குகிறது. மார்க்கமன் மெக்னிக்கல் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேரில் உங்கள் வாகனங்களை முன்கூட்டியே தயார்படுத்துங்கள். அனைத்து மேக்ஸ் அண்ட் பிராண்ட் டயர்களையும் ஹோல்சேல் விலையில் வழங்குகிறார்கள். ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் மற்றும் ஃப்ரீ அலைன்மெண்ட். வாகனங்களை சர்வீஸ் செய்யும் போது குவாலிஃபையிங் வாகனங்களுக்கு இலவச வைப்பர் பிளேட் பொருத்தப்படும். டொயோடா, Honda, Acura, Porsche, Lexus, Certified Pro and Hybrid Technician on site. Valvoline Express Care, Scarborough, Markham and Macnicol, Pioneer Gas Station, Arhil.
0: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
3: Leica Production, Subhashkaran, Pirimiyodu Vazhangum, Sigma Thirappadam. October 2-ஆம் திகதி முதல் உலகமெங்கும் வெளியாகிறது. கனடாவில் டொரண்டோவில் யோக் சினிமாவில் October 1-ஆம் திகதி வியாழக்கிழமை 20 மணிக்கு முதல் காட்சியுடன் ஆரம்பமாகிறது. எழுத்து இயக்கம் Jason Sanjay.
4: Sigma is an action adventure film.
5: Abba, bye marba, sulidba.
4: Filled with a lot of new fresh elements.
6: Indha soodum bodhiyum or coin oda rendu pakkam mari.
4: Like heist, treasure hunt.
7: Inoru kodi.
8: What a wow. Indha radio la morning time la pesuvaangale. RJ Sam thana neenga?
3: Ungal peeradharvudan official radio partner East FM 102.7.
9: ஆடியன்ஸ் என்ன தேவையோ அது பண்ணு.
3: சிக்மா
10: வீக்கெண்ட் வைப்ரேஷன்
11: ஈஸ்ட் FM 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாகவும் நீங்கள் கேட்டு வரலாம். அதோடு ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், போத் இந்த கூகுள் பிளே ஸ்டோர் அஸ் வெல் அஸ் தி ஆப்பிள் ஆப் ஸ்டோர். உங்களுடைய ஃபோனில் ஆண்ட்ராய்டு டிவைஸ் அல்லது ஆப்பிள் டிவைஸில் ஆப் ஸ்டோருக்கு போய் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்கள் சர்ச் பண்ணினால் நீங்கள் டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவேர் ஆன் தி கோ. ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த ஷோவில் நாங்கள் ஹெல்த் டிப்ஸை உங்களுக்காக ஷேர் பண்ணி தருவோம். ஹெல்த் டிப்ஸ்ன்னு பார்த்தாலும் எப்படி நீங்கள் டயட்டை பார்க்கலாம், எப்படி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், எப்படி மாதிரி சில நியூ ஸ்டடீஸோ நியூ ஜேர்னல்ஸ் ரிலீஸ் பண்ணிக்க நாங்கள் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணி தருவோம். திஸ் வீக் என்ன நாங்கள் பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக எஸ்பெஷலாக நீங்கள் வாக்கிங் போகிறோம்னா அது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்காக ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும். அதோடு இப்போ நாங்கள் வின்டர் சீசனுக்கு கிட்ட வரையக்க நிறைய பேர் வீட்டில் தான் நிற்பாங்க, அப்படி வீட்டை நிற்க எக்ஸசைஸ் குறையும், மற்றது மூவ்மெண்ட் குறையும். ஸோ அப்படி நாங்கள் மூவ்மெண்ட் குறையாக என்ன பிரச்சனை வரும் என்றால் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் இஷ்யூஸ், இப்படி மாதிரி இஷ்யூஸ் ஃபியூச்சரில் வரலாம் என்று நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால், ஒரு சிம்பிள் டாஸ்க், ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி நீங்கள் செஞ்சால் உங்களுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோ, உங்களுக்காக ஹெல்த்தை பெனிஃபிட் படுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. இது ஒரு சிம்பிளான ஆக்டிவிட்டி மட்டும்தான். நீங்கள் நார்மலாக ஒரு மோலுக்கோ அல்லது நீங்கள் ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு நீங்கள் போனால் நிறைய பேர் இந்த எலிவேட்டர் அல்லது எஸ்கலேட்டரை பாவிப்பாங்க. ஒரு ஈஸ் ஆஃப் ஆக்சஸுக்கு ஈஸியாக நீங்கள் ஒரு ஃப்ளோர் டூ செகண்ட் ஃப்ளோருக்கு மாறி போகிறதுக்கு எஸ்கலேட்டர் அல்லது எலிவேட்டரை பாவிப்பாங்க. ஆனால் சிம்பிளாக உங்களுக்கு முடியும் என்றால் நீங்கள் ஸ்டேர்ஸை எடுக்க ஸ்டேர்ஸ் எடுக்க அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உங்களுக்காக நிறைய பெனிஃபிட்ஸ் கொண்டு வரும். அது மெயினாக உங்களுக்காக லோரிங் ரிஸ்க் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அஸ் வெல் அஸ் ரிஸ்க் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் ஹெல்த் ரிலேட்டட் டெத்ஸ் இன் தட் ஆஸ்பெக்ட். ஸோ இது ஒரு புது ரீசர்ச் கண்டுபிடிச்சிருக்குது தட் நீங்கள் ஒரு ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர் சிம்பிளாக நீங்கள் எஸ்கலேட்டர் அல்லது எலிவேட்டர் எடுக்காமல் நீங்கள் முடியும் என்றால் நீங்கள் ஸ்டேர்ஸ் எடுக்க அந்த எக்ஸசைஸ் உங்களுக்காக ஒரு குட் பெனிஃபிட்டுக்காக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு மால் அல்லது பப்ளிக் ஏரியாவுக்கு போய்க்க அந்த எஸ்கலேட்டருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி அப்படி எதுவும் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேர் கேஸ் எடுக்க உங்களுடைய ஹார்ட்டுக்கு ஒரு எக்ஸசைஸ் வரைக்கும் உங்களுக்கு பிளட் ஃப்ளோருக்கு ஒரு பெனிஃபிட் வருது. அதோடு சேர்த்து உங்களுக்காக ஃபியூச்சராக கண்டினியூஸாக பார்க்க உங்களுக்காக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லலாம். இது ஒரு புது ரீசர்ச்லேருந்து வருது. 9 ஸ்டடிஸ் டோட்டலாக பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 500,000 பீப்புள், ஸோ 500,000 பீப்புள் டோட்டலாக இந்த ஸ்டடியில் பார்த்துருக்குறாங்க. இது அஃப்கோர்ஸ் ஓவர் மெனி பீரியட் டைம் மெனி இயர்ஸாக ஸ்டடி பண்ணி பார்த்துருக்குறாங்க. அண்ட் அப்படி ஒரு 14 இயர்ஸுக்காக இந்த பார்ட்டிசிபென்ட்ஸை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சிருக்கிறாங்க. இப்படி ஃபாலோ பண்ணி பார்க்க ரெகுலராக நீங்கள் ஒரு ஸ்டேர்ஸை எடுத்து கிளைம் பண்ணுறீங்க என்றால், ஸோ ஸ்டேர்ஸுக்கு மே நீங்கள் எடுக்கிறீங்க என்றால் 39% லோவர் ரிஸ்க் ஆஃப் கார்டியோ வேஸ்குலர் டிசீஸ் என்று நாங்கள் சொல்லலாம் அண்ட் கார்டியோ வேஸ்குலர் டெத். அது மட்டுமில்லை, 24% லோவர் சான்ஸ் ஆஃப் டெத் ஃப்ரம் எனி காஸ் தட் இஸ் related to anyone who is not regularly climbing those stairs. So idu or major periya difference indha time naga sollalam. So in the normal aga escalators or elevator edukama ungalku neenga stairs eduka mudiyumadal and the exercise mattum ungalkaga or good benefit aga ungala heart ku or good exercise varra mari irukum. Adu mattum illa heart ku mattum illa also in the study kandupidichirukku that ungalku legs ku or good exercise varum ellarku theriyum. In the mukkiyamaga ungala legs ku exercise kedaikkuradhukku ஸ்டேர்ஸை எடுக்க உங்களுடைய எக்ஸசைஸ் லெக்ஸுக்கு கொஞ்சம் கூட எக்ஸசைஸ் வருது. அது மட்டுமில்லை, பேலன்ஸும் உங்களுக்காக இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி பேலன்ஸும் இருக்குது. லங்ஸ் ப்ரீதிங் பேட்டர்ன்ஸ் அப்படி மாதிரியும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதோடு சேர்த்து ஹார்ட், நாங்கள் சொன்ன மாதிரி ஹார்ட்டுக்கு கூட ஒரு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி இந்த ஸ்டேர்ஸை எடுக்க உங்களுக்கு எலிவேட்டர் அல்லது எஸ்கலேட்டர் எடுக்காமல் இந்த ஸ்டேர்ஸை எடுக்க உங்களுக்காக எப்படி மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லலாம். ஸோ இந்த கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்காக லெஸ் லைக்லி டு ஹாவ் எனி அதர் டிசீஸ் சிமிலர் ஆர்த்தரைட்டிஸ் வர சான்ஸும் குறையும்னு நாங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஷோர்ட்னஸ் ஆஃப் பிரெத், நீ கண்டிஷன்ஸ், நிறைய சின்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாக ஒரு எஸ்கலேட்டர் அல்லது எலிவேட்டர் எடுக்கிறென்றால் அதை விட்டுட்டு நீங்கள் எலிவேட்டர் விட்டுட்டு நீங்கள் ஸ்டேர்ஸை எடுக்கிறென்றால் அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னு நாங்கள் இந்த நேரத்தை ஷேர் பண்ணி தரலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு போய்க்க ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ. பர்க்குக்கு போய்க்க, நீங்கள் ஸ்டோருக்கு போய்க்க, அல்லது நீங்கள் ஒரு நார்மலான மால் அல்லது ஷாப்பிங் மாலுக்கு போய்க்க இந்த எஸ்கலேட்டர் அல்லது எலிவேட்டர் எடுக்காமல் நீங்கள் ஸ்டேர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கோ. அந்த டிஃப்ரென்ஸ் மட்டுமே உங்களுக்காக ஃப்யூச்சராக லாங் டேர்மாக நீங்கள் இப்படி கண்டினியூ பண்ணினால் உங்களுக்காக ஹார்ட்டுக்கும் அதோட சேர்த்து ப்ரீதிங் பேட்டர்ன்ஸுக்கும் பெனிஃபிட் பண்ணுற மாதிரி அப்படி இருக்குது. இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கணும். இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். கனடாவின் புதிய பசிபிக் லைன் மசகு எண்ணெய் குழாய்த்தட கட்டுமானம், எதிர்கால சந்தை நகர்வுகள் மற்றும் புவி அரசியல் மாற்றங்கள் குறித்த கரிசனைகளை தாண்டியும் கட்டி முடிக்கப்படும் என சக்திவள அமைச்சர் தெரிவித்துள்ளார். கனடாவை கட்டி எழுப்பும் சட்டத்தின் கீழ் முதன் முறையாக தேசிய முகாமைத்துவ அந்தஸ்தை இத்திட்டத்திற்கு வழங்கி அண்மையில் கனடிய பிரதமர் மக்கானி அறிவித்திருந்தார். தமிழ்நாட்டில் மோசமான ஆட்சியினையும் அரசியலையும் செய்யும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தல்களில் மக்கள் பாடம் புகட்ட வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தவேக அரசு அமைத்து 4 மாதங்களிலேயே நாடு சிரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதேவேளை லஞ்சம் ஊழலற்ற நிர்வாகத்திலும் மக்களின் பாதுகாப்பிலும் எந்த சமரசத்திற்கும் தமது அரசு இடம் கொடுக்காது என தெரிவித்துள்ள முதலமைச்சர் விஜய், உண்மையான மக்களாட்சியை உருவாக்கிய தமிழ்நாட்டு மக்கள் இத்தனை காலமாக ஏமாற்றி வந்த திமுகவையும் அதிமுகவையும் இடைத்தேர்தல்களிலும் புறந்தள்ளுவார்கள் என கூறியுள்ளார். இலங்கையின் கிழக்கில் மட்டக்களப்பில் மயிலத்தமிழ் மாதவனை மேய்ச்சல் தரை ஆக்கிரமிப்பிற்கு எதிராக 1500 நாட்களுக்கு மேலாக போராடும் பண்ணையாளர்களை அரசாங்கம் கைவிட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சாடியுள்ளது. தமிழர் பூர்வீக மேய்ச்சல் நிலம் பெரும்பான்மை இனத்தவரால் ஆக்கிரமிக்கப்பட்ட விவகாரத்தில் நியாயமான தீர்வினை வழங்க அது வலியுறுத்தியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember no charge 10 year அல்லது 160,000 kilometer extended comprehensive gold warranty அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge no tires steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate Ajax Mitsubishi இல் the sale to remember தமிழில் பேச அகமத் தம்சின்
0: 3780002 4378600022 4378600022 அங்குதான் விரும்பி போவினம் கனடா டென்டல் கேர் பிளானும்
2: Sanders Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangahira, 416-299-1020.
3: Amude Tamile, Alagiya Moliye, Enadu Iri.
4: Anaithulaga Tamilar Peravai Erpattil, Ulaga Tamil Aayvu Manadu, 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள் ஆய்வாளர்கள் கல்வியலாளர்கள் தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலையிரவு ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம் 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம் மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்
1: உங்களுக்கு மோர்கேஜ் தேவையா ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் செகண்ட் மோர்கேஜ் பிரைவேட் மோர்கேஜ் அல்லது பி மோர்கேஜ் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன் 416-834-5482 உங்கள் அவசர பிரைவேட் மோர்கேஜ் பி மோர்கேஜ் எதுவானாலும் பேங்குக்கு மாற்ற வாய்ப்புள்ளது விவரங்களுக்கு அழையுங்கள் கணேஷ் பாலச்சந்திரன் 416-834-5482 லைசன்ஸ் நம்பர் 13751 மோர்கேஜ் அப்ரூவல் லெண்ட விதிமுறைகள் மற்றும் தகுதிகளுக்கு உட்பட்டது
5: செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ் டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ் அலாரம் சிஸ்டம் கலர் நைட் விஷன் 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி கேம்சானிக்ஸ் 18 அனுபவம் கொண்ட நிறுவனம் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 6476472 camsonics.com
6: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ

0: Stay tuned with East FM 102.7. We'll be right back with the super scene of the day.
1: இத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. 416-535-2323.
3: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
4: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
3: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
3: 416-788-24.

0: அனுப்பலாம் அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-471-4465 PPS Group Inc. 501 Passmore Avenue Unit 9 Scarborough ppsgroupinc.ca.
1: ஒரு நகை வெறும் தங்கம் அல்ல, ஒரு தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, மகளின் கனவு, குடும்பத்தின் பாரம்பரியம். பல தலைமுறைகளாக நாங்கள் நகை ஆசாரியர்களாக எங்கள் முன்னோர்களின் கைகளில் பிறந்த கலை இன்று உங்கள் பொன்னான தருணங்களுக்காக புதிய வடிவிலும் தொடர்கின்றது. உங்கள் பாரம்பரியத்தின் பயணத்தில் முகூர்த்தம் ஜுவல்ஸ் 5 ஆண்டுகளை பெருமையோடு கொண்டாடுகின்றது. முகூர்த்தம் பாரம்பரியமும் நவீன அழகும் தரமும் நம்பிக்கையுடனும் மெஜஸ்டிக் சிட்டி மோலில் 416-321-7555 முகூர்த்தம் ஜுவல்ஸ் தலைமுறைகளை இணைக்கும் நம்பிக்கை.
2: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406-416-908-5656
3: Ajax Mitsubishi இல் இப்போது the sale to remember, no charge 10 year அல்லது 160,000 kilometer extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the sale to remember. தமிழில் பேச அகமத் தம்சின், 437-860-7002.
4: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸ் ஐ புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 647-622-4114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
0: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
6: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM.
6: பூவே பூவே பெண் பூவே,
5: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
6: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
7: அதிவான்மதி.
8: குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், such a warm evening. I am really proud of you. I am very happy to wish you all. Today night special program by
9: Rosh Kumar
8: proudly presents the name of
9: Chuchu Domino. A new flavor of Tamil radio. Every Sunday night, 7 to 9 p.m. Brand new hits, old classics, local talent, and so much more. Only on East FM 102.7.
10: ஈஸ்ட் எஃப்எம் 102.8 எஃப்எம் என் தமிழ் நேரம், 8 மணி 1 நிமிடம். Currently sitting at 19 degrees Celsius, feels like 20 degrees Celsius here in the city of Toronto. Like always, we start the second half of the show with the super scene of the day. Indrayan super scene, Dam Doom Thirapathirundhu Varudhu. This film was released August 2008. Movie is starring Ravi Mohan and Lakshmi Rai. Movie is directed by Jeeva and music by Harish Jayaraj. ஸோ இது உங்களுக்காக வர்றது சூப்பர் சீன் ஆஃப் தி டே, டாம் டூம் திரைப்படத்திலிருந்து.
11: இருந்ததுலாம் போச்சு அக்கா, வேணாங்கா, விட்டுருக்கேன். 100 ரூபா கடை வேற வாங்கிருக்கேங்கா.
12: கணேசா, விளையாட்டுல வெற்றி தோல்வி வரத்தாண்ட செய்யும், உட்காரு.
11: இந்த பிட்ட போட்டு எல்லாத்தையும் முடியும்டியக்கா, கடன்ல என்னால அடைக்க முடியாதுக்கா.
12: உன்னை விட சின்ன பையன் அவனே.